0: நேரம் 8:02 எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co.in மனிதர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: டொராண்டோ மெட்ரோ ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
0: வெளியே 18 டிகிரி செல்சியஸ்.
1: புதிய மணித்தியாலத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். இப்பொழுது நேரம் 8:03 இருக்கின்றது. 8 அப்படின்னோடனே ஒரு போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இருக்கிறது.
0: இன்றைய
1: திங்கட்கிழமை அப்படின்னோடனே எங்களோட போட்டி நிகழ்ச்சி என்ன போட்டி நிகழ்ச்சி என்று பார்த்தால்,
0: முடிஞ்சா தொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டி நிகழ்ச்சி நாங்கள் திறப்போம். அதுக்கான நாங்கள் கேள்வியை திறப்போம், அதுக்கான பதிலோடு நீங்களும் இணைந்து கொள்ள முடியும்.
1: பல்வேறு ஆய்வுகள் கருத்து கணிப்புகளில் இருந்து நாங்கள் ஒரு கேள்வியை உங்களுக்காக திறப்போன்றோம். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரிந்தால் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற கேள்வி என்ன அப்படி என்றால், 52% கனேடியர்கள் கடந்த வருடத்தோடு ஒப்பிடும் பொழுது தற்போது எந்த விடயத்தை அதிகமாக தேர்வு செய்கின்றார்கள்? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. 52% கனேடியர்கள் கடந்த வருடத்தோடு ஒப்பிடும் பொழுது தற்பொழுது எந்த விடயத்தை அவர்கள் அதிகமாக தெரிவு செய்கின்றார்கள்?
0: அது எது அப்படி என்று சொல்லி நீங்கள் தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4165544 ஊடாக அழைத்து நீங்கள் பதிலை சொல்லலாம். அதுபோல ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி இன்றைய 8 ஆரம்பம் ஆகியிருக்கிறது. நியூயார்க் நியூஎஸ்சி மைதானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நோர்வே செனகோல் அணிகள் இடையே இப்பொழுது 3-4 இடத்தை கடந்திருக்கிற போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: நேரம் இரவு 8:10 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். இன்னமும் ஒரு ஈவினிங் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். 52 விதமான கனேடியர்கள் கடந்த வருடத்தோடு ஒப்பிடும் பொழுது தற்போது எந்த விடயத்தை அதிகமாக தேர்வு செய்கின்றார்கள்? இதுதான் நாங்கள் இன்றைய நாள் கேட்டிருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. உங்களுக்கும் பதில் தெரிந்தால் அழைக்கலாம். 416-554-4000.
1: பீபா உலக கண்ண போட்டி 8 ஆரம்பமாகி நியூயார்க் ஜிஎஸ்சி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நோர்வே மற்றும் செனகல் அணிகளுக்கு இடையிலே 10 கடந்த நிலையிலே 0-0 என்ற நீதியிலே போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: இந்த போட்டிகளுக்கு செல்ல முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? ஜீவரஞ்சன், அந்தந்த நாட்டுக்குரிய நீங்க எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த நாட்டு ஜெர்சியை போட்டுக்கொண்டு இருந்து
1: மிக சந்தோஷமா பாக்கலாம்.
0: அதேதான் டிவிக்கு முன்னுக்கு இருந்து நீங்க பாக்கலாம். என்ன
1: அதேதான்
0: அப்போது வந்து எல்லாருக்குமே பல பேருக்கு மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு பலருடைய மனம் வந்து சொல்லிச்சுதான். சரி, இப்ப வந்து நாங்க முதலாவது நீரை சந்திக்க போன்றோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கும். தேவகுமார் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். ஃபுட்பால் மேட்ச் தான் நிப்பாங்க. பிலடெல்ஃபியால நடந்தது இடம்பெறப்பட்டிருக்கிறோம் மழை காரணம்.
1: சரி, நீங்க விஷயத்துக்கு வாங்க. இந்த 52 வீதம் எதை நினைக்கிறீங்க தேவகுமார்?
2: இந்த தொழில்நுட்பம் பாதுகாப்பு அப்படியான இதுல தேர்ந்தெடுத்து எடுக்கிறது எடுத்து எடுக்கணும்.
0: தொழில்நுட்பம் மற்றது பாதுகாப்பு.
2: பாதுகாப்பு ஏஐ தொழில்நுட்பம் அது இப்ப கூடி இருக்கிறது தானே சென்ற
0: வருஷம்.
2: தொழில்நுட்பம் பாதுகாப்பு.
0: சரி, பார்க்கலாம். நன்றி. அடுத்த நேரை சந்திக்க
1: போறோம். உங்களுடைய நேரில் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க உடுப்பட்டியூர் ராஜா?
3: நிறைய ஜனங்கள் வந்து ஓத்திரம் அந்த பொருளாதாரம் கூட ஜனங்கள் எங்க ஒழுங்கி நிம்மதியா இருக்கலாம் ஓட்டம் அடிக்கிறோம். நிம்மதியா இடம் தேடி திரிகிறோம். குடிகள் இடத்தை விட்டு இடம் மாறி
0: வேறு நாடுகளுக்கு
3: இடம்பெயர்றார்கள்.
1: நன்றி உடிப்பட்டி ராஜா. அடுத்த நேரம் சில போல உங்களுடைய இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: வதனி. எப்படி இருக்கீங்க?
4: இருவரும்
0: நாங்க நல்ல ரெண்டு பேருமே நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, உங்களுடைய பதில் என்னவாக இருக்க?
4: நான் வந்து வருமானத்தை எதிர்பார்க்கிறேன். வருமானம் தான் நல்ல வருமான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல எதிர்பார்க்கலாம்ன்றதுக்கான வருமானத்தை லைக் பண்றேன்.
0: வருமானம். சரி, பார்க்கலாம். நன்றி.
4: நன்றி.
0: நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-554-4000. முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி. இன்று நாள் நாங்கள் கேட்ட கேள்வி,
1: 52 வீத கனடியர்கள் கடந்த வருடத்தில் ஒப்பிடும் போது தற்போது இந்த விடயத்தை அதிகமாக தேர்வு செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். 3 பதில்கள் வந்திருக்கு. தொழில்நுட்பம் வந்திருக்கு, தொழில்நுட்பம் பாதுகாப்பு வந்திருக்குது, இடம்பெயர்வு வந்திருக்குது, வருமானம்னு சொல்லி வந்திருக்குது. உங்களுடைய நினைப்பில், அதாவது உங்களுடைய எண்ணத்தில் எது ஆக இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். 416-554-4000.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தரவுகளின்படி லோக்கல் ஃபுட் ப்ராடக்ட்ஸை தானாம் இவர்கள் இப்பொழுது தெரிவு செய்கின்றார்கள். பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: பீவா உலக கிண்ண போட்டி அதாவது 8 மணிக்கு ஆரம்பமாகி நோர்வே மற்றும் சனங்கள் இடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 27 நிமிடங்கள் தாண்டிய நிலையிலும் 0-0 என்ற விதத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல பிரான்ஸ் மற்றும் ஈராக்கு இடையிலே போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பிரான்ஸ் ஒரு கோலை ரக்கிற்காக 3-0 என்ற விதத்தில் அந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அணி வந்து காலநிலை காரணமாக பின்தள்ளப்பட்டு இப்பொழுது தொடர்ந்தும் அந்த தாமதமான அந்த போட்டி அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கனடாவின் பணவீக்க விகிதம் மே மாதத்தில் 3.2% உயர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளிவிரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்ற நிலை மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் தாக்கத்தால் பெட்ரோல் விலைகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 33.2% அதிகரித்துள்ளன. இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகளும் 4.4% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சனா நாயக் காராக் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளுடன் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துதல், சிறுவர் மற்றும் இளைஞர்கள் கட்டளை சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கையில் சிறுவர்கள் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் சாட்சியமளிப்பதற்கான வசதி குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதுவரை அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க அமைச்சர் செயலாளர் கலாநிதி போல் கபூர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கை இன்று சந்தித்துள்ளார்.
0: பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பிரதமர் பதவியையும் ஆளும் தொழிற்கட்சியின் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்யப்போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தொழிற்கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் June 9 ஆரம்பமாக உள்ளது. வரும் செப்டம்பர் மாதத்தில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் பொழுது பிரிட்டனுக்கு புதியதொரு பிரதமர் கிடைப்பதை இந்த கால அட்டவணை உறுதி செய்யும் என ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம் ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா ஜூலை 3 வெள்ளி சப்பரம் ஜூலை 4 சனி தேர் திருவிழா ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம் ஜூலை 6 திங்கள் பூங்காவனம் ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ காபரோ 416-299-9955
2: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்பனித நீராட்ட விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன IP கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905-554-5890
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே
3: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704
5: வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள் வர்த்தக சாவடிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி தொடர்புகளுக்கு 6474254332 4162923220 6479750524
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
6: 416-284-7000 Cash Point.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7

0: எட்டு மணி 44 நிமிடம் எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாக ஈஸ்டர் தமிழில் நம்ம ஒரு ஈவினிங் கட்டுக்கொண்டிருக்கீர்கள். பார்த்தீங்கன்னா விவா உலகின போட்டி 8 மணிக்கு ஆரம்பமாகி நோர்வே செனகலிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. 42வது நிமிடத்தில் நோர்வே தனது கோலை அப்படி இறக்கிருக்குது. அதால வந்து அந்த ரசிகர்கள் வந்து ஒரு உற்சாகமாக இருப்பதை காணக்கூடியதாக மைதானத்தில்.
1: அதே தான் இப்ப நோர்வே வந்து ஒரு கோலை வந்து தனதாகி இருக்கின்றது. இந்த போட்டியும் இப்பொழுது விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: ஒன்றுக்கு பூச்சியம் என்ற நிதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல பிரான்ஸ் ஈராக்குக்கு இடையிலே 3-0 என்ற வீதத்தில் 89 நிமிடத்தை கடந்து போட்டிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல் இதற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:51 எஃப்எம் 102.1 இருந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். ஃபிஃபா உலகக்கண்ண போட்டி பார்க்கின்ற பொழுது நோர்வே ஈராக்கான அணிகளுக்கான போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. 3-0, அதாவது பிரான்ஸ் வந்து 3 பெற்றிருக்கிறது, 0 என்ற ஈராக் 0 என்ற விதியிலே அந்த போட்டி முடிவடைந்திருக்கிறது. நோர்வே செனகோல் அணியை பார்க்கின்ற பொழுது ஹாஃப் டைமில் இப்பொழுது நோர்வே 1 பெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவில் 2 விடயங்களை நினைவுபடுத்தின்றி நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: காலநிலை பார்க்கலாம். காலநிலை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நாளை பார்க்கின்ற பொழுது 25 செல்சியஸாக இருக்க போகிறது. நாளை மறுதினம் புதன்கிழமை 24 செல்சியஸ், வியாழக்கிழமை 21 செல்சியஸ், வியாழக்கிழமை 10 to 15 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வெள்ளிக்கிழமை 23 செல்சியஸ்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்து அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நிறுத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: ஜீவரஞ்சன்
1: மற்றும் இன்று உங்கள் அன்பின் அபர்ணா இஜே.
0: இரவு வணக்கம்.
1: நன்றி நேயர்களே, வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
4: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
5: என்ன யோசின
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: பாட்டுக்கொரு பண்பலை.
10: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

Your radio, your music, FM 102.7 East FM.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
7: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
10: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
11: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748. camsonics.com.
12: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Samita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudidaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Valingukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் வர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 816-817-5060. You are in good hands with Allstate.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில். 416-731-7044.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெப்பன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379, 1-819-322-1379.
4: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4-3-7-2-6-7-2-3-9-4-4-1-6-2-8-9-9-9-9-3.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள்
5: 2022-649-0059. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
0: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
2: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
3: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
0: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kiralitis.com.
9: Easy, tune பண்ணுங்க. East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டர் சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார்ஸ், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திரத்தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
10: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7 EastFM.ca.
11: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
12: அதுதான் எதுவோ
11: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

அதிகாலை எழுந்து இந்த நாளை தொடங்குகிற போது இந்த நாளை எமக்கு வழங்கிய இந்த இயற்கை என்ற இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்னொரு பாடல் கேட்கிறேன்.

எங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நாம் எண்ணியபடி உயர்ந்து விட முடியும். எண்ணமே வாழ்க்கை. நல்லதை எண்ணுவோம், நல்லதாக சிந்திப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

0: உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் FM 92.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 23rd 2026 செவ்வாய்க்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் FM சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். FM 102.7 மற்றும் FM.ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் தினம் ஒரு குரல்.
1: தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுளுக்கு நிகர் கடவுள்தான். அப்படிப்பட்ட கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் மனக்கவலையை மாற்ற இயலாது.
0: தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: வெளியில் வெப்பநிலை 14°C உடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற இன்றைய நாளின் கூடுதல் வெப்பநிலையாக 25°C வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை பார்க்கலாம். நாளை புதன்கிழமையும் 24°C வெப்பநிலை இருக்கும். இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாழன் காலை வரையில் மழை வீழ்ச்சி இருக்கும். வியாழக்கிழமை 20°C 5 mm வரையிலான மழை வீழ்ச்சியோடு நாள் முழுவதும் மழை தூறல் கொண்ட நாளாக இருக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை 22°C கூடுதல் வெப்பநிலையாகவும், சனிக்கிழமை 22°C ஆகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25°C, திங்கள் 25°C ஆக வெப்பநிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் 25°C கொண்டதாக இருக்கும். புதன்கிழமை 28°C ஆக வெப்பநிலை அதிகரிக்கிறது. உடல்நிலையை பொறுத்தவரையில் நாங்கள் கோடை காலத்திற்குரிய உடல்நிலையை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் தொடரும் நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: கனேடிய செய்திகள். மே மாதத்தின் பணவீக்கம் 3.2% அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரான் யுத்தம் காரணமாக தொடர்ந்து 3வது மாதமாக எரிவாயு விலை உயர்வடைவதால் வருடாந்த பணவீக்க வீதம் 2023 பின்னர் முதல் தடவையாக 3% தாண்டியுள்ளதாக புள்ளி விவர திணைக்களம் நேற்று அறிவித்தது. ஏப்ரல் மாதத்தில் 2.8% இருந்த வருடாந்த பணவீக்க வீதம் மே மாதத்தில் 3.2% அதிகரித்துள்ளது. பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்புகளையும் இது விஞ்சியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு மோதல்களால் ஹோமூஸ் நீரிணையின் கப்பல்களின் போக்குவரத்து தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த மாதம் எரிபொருளின் விலை ஆண்டுக்கு ஆண்டு 33.2% உயர்வினை பதிவு செய்தது. ரஷ்யாவின் யுக்ரைன் மீதான படையெடுப்பால் விநியோகத்தின் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டதன் பின்னர் June 2022 பின்னர் நுகர்வோர் எரிபொருளுக்கு அதிகபட்ச விலையை கடந்த மாதம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டுவரும் நிலையில் சமீபத்திய வாரங்களில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்தது. July 15 அறிவிக்கப்படவுள்ள அடுத்த வட்டி வீத முடிவிற்கு முன்னர் கனேடிய மத்திய வங்கி விலைத்தரவுகளை ஆய்வு செய்யும் கடைசி அறிக்கையாக மே மாத பணவீக்க அறிக்கை அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மான்ட்ரியல் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் காயமடைந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த துப்பாக்கிச்சூட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார். காட்டிடேஸ் நிகேஸ் பகுதியில் நேற்று நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒரு அதிகாரி உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்ததாகவும் மான்ட்ரியல் காவல்துறை அறிவித்தது. பிற்பகல் 1:45 சற்று முன்னதாக அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதை SPVM உறுதி செய்தது. இந்த சம்பவத்தில் சந்தேக நபரும் காயமடைந்த புதுமகனும் பின்பு உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 2வது காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணென தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விடுக்கப்பட்டிருந்த அவசரகால எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அல்ல என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மான்ட்ரியல் நகர முதல்வர் சோராயா மார்டினிஸ் ஃபிரெடா தனது இரங்கலை தெரிவித்தார். இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருப்பதாக கிபெக் மாகாண முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரிச்சர் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து தான் பேரதிர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் மாகாணி தெரிவித்தார். சஸ்கச்சுவான் RCMP அதிகாரிகள் இருவர் துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. சஸ்கச்சுவான் மாகாணத்தின் மெல்வில் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து 2 RCMP அதிகாரிகள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஞாயிறு இரவு சுமார் 9:30 அளவில் ஒரு வீட்டில் தாக்குதல் நடைபெற்றதாக கிடைத்த தகவலையடுத்து RCMPயினர் அங்கு சென்றனர். அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 2 RCMP அதிகாரிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கடுமையான காயங்களோடு அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இதில் ஆயுதமேந்திய சந்தேக நபரான ஆண் அடையாளம் காணப்பட்டார். சந்தேக நபர் வீட்டிற்குள் இருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு அதிக ஆபத்து இல்லை என அதிகாரிகள் தீர்மானித்ததாலும் இதில் எந்தவிதமான எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. அதிகாலை 2 அளவில் சந்தேக நபரும் மற்றொரு நபரும் வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார். மற்றொரு நபர் பின்பு விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. சஸ்கச்சுவான் RCMPயின் தீவிர குற்றப்பிரிவு இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை சுமத்தப்படவில்லை. கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து RCMP மேலதிக தகவல்களையும் வெளியிடவில்லை. ஆண்டாரியோ மாகாண பாடசாலைகள் அடுத்த கல்வியாண்டு செப்டம்பர் மாதம் சற்று தாமதமாக ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டாரியோ மாகாண பாடசாலைகள் கோடைகால விடுமுறைக்காக இந்த வாரம் மூடப்படுகின்றன. மாகாணம் முழுவதில் உள்ள மாணவர்களுக்கான பாடசாலைகளின் இறுதி நாள் பாடசாலை வாரியம் அது மேல்நிலை பாடசாலையா அல்லது ஆரம்ப பாடசாலை என்பதை பொறுத்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவர்கள் September 8 தமது வகுப்புகளுக்கு திரும்ப மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: கேசவம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:25.
1: பாட்டுக்கொரு பண்பலை எஸ்எஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 AM to 8 PM. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 years அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52. லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 4162880994. கைரளி taste.com.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
10: East FM 102.7.

0: எஸ்டிஎஃப்எம் 102 தசமழு காசலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:32 நிமிடம். இலங்கை செய்திகள். சுமணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் 31வது நாடாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றிருந்தது. நேற்றுடன் 412 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. அவற்றுள் 390 இன்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலில் ஒப்படைக்கப்பட்டன. நேற்றைய தினம் 7 இன்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். இவற்றில் 3 இன்புகள் ஒரே நேரில் புதைக்கப்பட்டவாறு காணப்படுகின்றன. மேலும் 9 இன்பு கூட்டு தொகுதிகள் நேர் சீரின்றி புதைக்கப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியோடு அகழ்வுப் பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொழில் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறைசார் நிபுணர்களும் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் அதிகாரம் மற்றும் செல்வாக்கினை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்பு மற்றும் கடற்கரையோர கட்டுமானங்களை தடுத்து மாகாணத்தின் காணிகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாக ரீதியிலான பிரச்சினைகளுக்கு துரிதமான மற்றும் நிரந்தரமான தீர்வுகளை கண்டறியும் நோக்கில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள விசேட யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அமைச்சரவை தீர்மானங்களின்படி கிழக்கு மாகாணத்தில் பலதூரமான பிரச்சினைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் தாயாரான குளோடியா சாலை திருத்தந்தை 14 லியோவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார். சுரேஷ் சாலை தொடர்பாக நீதி, மனித கௌரவம் மற்றும் கருணை அடிப்படையிலான தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் இலங்கையில் உள்ள திருத்தந்தையின் பிரதிநிதியான அப்போஸ்தலிக்கர நுன்சுலியாவிடம் கொடுப்பதற்காக கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தில் கையளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்கம் சுரேஷ் சாலையை குறிவைத்து இறுதியாக ராஜபக்சே குடும்பத்தினரை பழிவாங்க திட்டமிட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமரவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டினார். அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். 2019 ஆண்டில் கோட்டபாய ராஜபக்சேவை ஆட்சிக்கு கொண்டுவரும் நோக்கிலேயே உயிர்த்து ஞாறு தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை சாகர காரியவசம் மறுத்தார். 2019 ஏப்ரல் மாதம் உயிர்த்து ஞாறு தாக்குதல் இடம்பெற்றது. ஆனால் 2018 பிப்ரவரியில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெருமனம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவை இணைந்திருந்தன. அப்போது எந்த ஒரு அரசியல் பெரும்பான்மை வெற்றியை பெறுவதற்கான அரசியல் பின்னணி சாதகமாக உருவாகியிருந்தது. ஆட்சிக்கு வர இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கவில்லை என அவர் கூறினார். நாட்டில் எவருக்காவது இந்த சம்பவம் குறித்து சந்தேகம் இருந்தால் அது குறித்து முறையான விசாரணைகள் நடத்தி சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதை தாம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சுரேஷ் சாலைக்கு இந்த அளவு சித்திரவதைகள் செய்யப்படுகின்றன என்ற கேள்விக்கு விடையளித்த அவர், தற்போதைய அனுரகுமார திசநாயகவின் அரசாங்கத்திற்கு ராஜபக்சேக்கள் மீதான அச்சத்தின் காரணமாகவே இத்தகைய விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தாம் எப்போதும் சட்டத்தை மதிப்பதாக கூறிய சாகரகாரிவசம் அரசாங்கத்திடம் ஏதேனும் உண்மையான சாட்சியங்கள் இருந்தால் அவற்றை அநாகரிகமான முறையில் மறைக்காமல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு பதிலாக ஒருவரை கைது செய்து அடித்து அநாகரிகமான முறையில் சித்திரவதை செய்து செயற்கையாக சாட்சியங்களை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்தா.

0: 7:41 மேடம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj Verco Vets Low 416-993-8443.
4: Who is the best? ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch. 416-474-1016.
6: Welcome to New Ocean Supermarket.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
7: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: மீறச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
9: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோடன் ஃபின்ச், ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill. 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

ஈஸ்டம் 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 7:48 அனைத்துலக செய்திகள். ஹோமூஸ் நீரிணை பிராந்தியத்தில் அண்மை காலமாக அடுத்தடுத்து பல திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. லெபனான் நிலப்பரப்புகள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் இதற்கு காரணம் என குறிப்பிட்டு கடந்த சனிக்கிழமை முதல் ஹோமூஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்திருந்தது. ஈரானிய தரப்பு தகவல்களின் அடிப்படையில் தற்போது ஹோமூஸ் நீரிணை ஊடான போக்குவரத்து முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எனினும் இந்த விடயத்தில் தற்போது முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் அறிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமடையும் போது அதன் நிதி ரீதியான நன்மைகளை ஈரான் பெற்றுக்கொள்ளும் என அமெரிக்கா ஆரம்ப முதலே தெரிவித்து வந்த நிலையில் தற்போது ஈரான் பெரும் பொருளாதார பலனை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னர் அமெரிக்காவின் தடைகளுக்கு பயந்து கொள்முதலாளர்கள் பின்வாங்கியதால் ஈரான் தனது எண்ணெய் விநியோக விலைக்கழிவை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்போது

0: உருவாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்டாரின் மிகப்பெரிய எரிவாயு ஆலை வளாகத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கொண்டு குறைந்தது 13 பேர் உயிழந்ததோடு 66 பேர் காயமடைந்தனர். ராஸ் லெஃபான் தொழில்துறை வளாகத்தில் அமைந்துள்ள நாட்டின் முதன்மையான திரவமாக்கப்பட்ட எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் அறிவித்தது. இந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த விபத்து திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு செயல் அல்ல என கட்டார் அரசாங்கம் தெரிவித்தது. குறித்த ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து தற்போது கட்டுப்பாட்டினுள் கொண்டுவரப்பட்டது. எனினும் ஆலைக்கு தேவையான பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக எடுத்த 3-5 ஆண்டுகளுக்கு திரவ வாயு உற்பத்தி 12.8 மில்லியன் தொன் வரை குறையும் என கட்டாரின் எரிசக்தி துறை அறிவித்தது. ராஸ் லஃபான் துறைமுகம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரானிய தாக்குதல்களுக்கு இலக்காகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற நிலை காரணமாக அமெரிக்க கண்டம் பல மாதங்களுக்கு நீடிக்கக்கூடிய கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய அமெரிக்க பிராந்திய பணிப்பாளர் ஜெயின் ஜெய்ஸ்தானி தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகள் உரம் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன. இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியானது அமெரிக்காவின் உணவு பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி செலவுகளில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து அமெரிக்க பிராந்திய நாடுகள் மீள்வதற்கு உதவுவதே உடனடி முன்னுரிமை என அவர் குறிப்பிட்டார். தற்போது போர் நடத்தும் நடைமுறையில் இருந்தபோதிலும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகள் முழுமையாக வழங்க திரும்புவதற்கு 6-7 மாதங்கள் வரை எடுக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். ஆளும் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து கடந்த சில நாட்களாக கொடுக்கப்பட்ட கடுமையான அழுத்தங்களை அடுத்து அவர் இந்த முடிவை எடுத்தார். இந்த நிலையில் கிரேட்டர் மான்செஸ்டர் நகரின் முன்னாள் முதல்வரான ஆண்டி பர்ன்ஹாம் கீர் ஸ்டார்மருக்கு பதிலாக தொழிற்கட்சி நடத்த தலைவராகவும் பிரித்தானிய பிரதமராகவும் பொறுப்பேற்பதற்கான போட்டியில் தாம் களமிறங்கப் போவதை உறுதிப்படுத்தினார். புதிய தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வரையில் கீர் ஸ்டார்மர் தற்காலிக பிரதமர் பதவியில் நீடிப்பார் என்றும் இந்த மாற்றங்களுக்கான உத்தியோகபூர்வ நடைமுறைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஏசிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகின்ற வாய்ப்பு கெனடிய அணிக்கு 99% இருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் 6 கோல்களை அடித்து இந்த உலகக்கிண்ண கோப்பையில் முதல் வெற்றியினை கெனடிய அணி பதிவு செய்திருந்தது. இந்த வெற்றி பதிவானது கனடாவை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகளை தோற்றுவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை நடைபெறவுள்ள பி பிரிவிற்கான வெற்றியாளரை தீர்மானிக்கும் போட்டியிலே கனடா வெற்றியடையுமா அல்லது ஆட்டத்தை சமநிலைப்படுத்துமா அல்லது தோல்வியடையுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் கட்டார் அணியை 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் கெனடிய அணி உலகில் மிக முக்கியமான கவனிப்பை பெற்றிருக்கிறது. நாளை சுவிட்சர்லாந்து அணியோடு மோத இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளை ஆட்டத்திற்குள் நுழையும் போது கோல் வித்தியாசத்தின் அடிப்படையில் கனடா பி பிரிவில் முதலிடத்தில் இருக்கிறது. புதன்கிழமை ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் அல்லது சமன் செய்தால் கனடா தனது பிரிவில் முதலிடத்தை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். இதேவேளை பி பிரிவில் முதலிடம் பிடிப்பதால் கிடைக்கும் கணிசமான ஓய்வு கெனடிய அணிக்கு மிக முக்கியமானதாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பி பிரிவின் வெற்றியாளர் July 2 தமது அடுத்த ஆட்டத்திற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு மேலான ஓய்வினை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே இருக்கிறது. இதேவேளையில் இந்த பி குழுவில் வெற்றியாளரும் EFGI அல்லது ஜே குழுக்களில் ஏதேனும் ஒன்றில் 3 இடம் பிடித்த அணியும் மோதக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே கெனடிய அணி நாளைய தினம் எதிர்கொள்ளக்கூடிய சுவிட்சர்லாந்து அணியும் பலமான அணியாக இருப்பதால் இந்த போட்டியும் விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நேற்று நடைபெற்ற அர்ஜென்டினா அணியின் போட்டியில் 2 கோல்களை பெற்றதன் மூலம் உலகக்கிண்ண கோப்பைகளில் அதிகளவு கோல்களை பெற்ற வீரர் என்கின்ற சாதனையை மெஸ்ஸி படைத்திருக்கின்றார். அர்ஜென்டினா அணியின் வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.

ஈஸ்டெஃப்எம் தமிழில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு பெரிய இலக்கை அடைவதற்கு சிறிய அடிகள் மிக முக்கியமானவை. தி ஜேர்னி ஆஃப் 1,000 miles பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் என்று சொல்வார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இலக்குகள் என்பது மிக மிக அவசியமானவை. இலக்கு இல்லாத மனிதன் மாலுமி இல்லாத படகு போல தத்தளிப்பான். மனிதன் நிர்ணயிக்கக்கூடிய இலக்குகள்தான் எதிர்காலத்தில் அவன் வாழ்க்கையினை மாற்றி அமைக்கப் போகும் திருப்புமுனையாக அமையும். அதேபோன்று இலக்கை தெரிவு செய்வதிலும் தெரிவு செய்த இலக்கை அடைவதிலும் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வெற்றி என்பது உயரமான ஒரு மலையின் சிகரம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து வைக்கும் சிறிய ஆனால் உறுதியான படிகளின் கூட்டு விளைவு. பெரிய இலக்குகளை அடைவதற்கான வழி ஒருபோதும் பெரிதாக இருக்க வேண்டியதில்லை. அது தினமும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய அடியில் தான் தங்கியிருக்கிறது. உங்கள் இலக்கு ஒரு மலையேற்றமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒருவீதம் உறுதியாக மேலேறிச் செல்வதற்கு தீர்மானித்தால் ஒரு நாளில் மலையின் உச்சியில் நீங்கள் உங்களை காண முடியும். இன்று நீங்கள் முன்னேற எடுக்கப் போகும் அந்த சிறிய முயற்சி என்ன, அதை இப்போதே திட்டமிடுங்கள். சிறு முயற்சி பெரிய சாதனை. இது உங்களது வெற்றியின் ஆரம்பமாக இருக்கட்டும். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும்.

0: 8:09 நிமிடம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக இருக்கிறது. 17 உடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று பிரகாசமான சூரியொளியுடன் கூடிய நாளாக இருக்கப்போகிறது. 25 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும் என எதிர்ப்பு குரல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை 22 பாகை செல்சியஸ், நாளை இரவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாழன் 20 பாகை செல்சியஸோடும் மழையுடன் கூடிய நாளாக 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி கொண்டிருக்கப்போவதோடு வெள்ளிக்கிழமை 22 பாகை செல்சியஸாகவும் சனிக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். தொடர்கின்ற நாட்களில் சூரியொளியை பிரகாசமாக காணக்கூடியதாக இருக்கும். வெப்பநிலையும் 30 அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக தொடர்ந்து வரக்கூடிய வாரம் அமையப்போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கள் 25 பாகை செல்சியஸ், உடல்நிலை 31 இருக்கப்போகிறது. அதேவேளை செவ்வாய் 25 பாகை செல்சியஸ், உடல்நிலை 32 இருக்கும். புதன்கிழமையும் 36 பாகை செல்சியஸ் உடல்நிலை கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடைக்காலத்திற்குள் நாம் மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். கனடாவின் பணவீக்கம் 3.2% மே மாதத்தில் அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரானில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக தொடர்ந்து 3வது மாதமாகவும் எரிவாயுவின் விலை அதிகரித்து வருவதால் வருடாந்த பணவீக்க வீதம் 2023 ஆண்டிற்கு பின்னர் முதல் தடவையாக 3% தாண்டியுள்ளதாக புள்ளிவிவர திணைக்களம் அறிவித்தது. ஏப்ரல் மாதத்தில் 2.8% இருந்த வருடாந்த பணவீக்கம் மே மாதம் 3.2% அதிகரித்தது. பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்புகளையும் இது விஞ்சியுள்ளது. மத்திய கிழக்கு முதல்களால் ஹோமூஸ் நீரிணையின் கப்பல்களின் போக்குவரத்து தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதால் கடந்த மாதம் எரிவாயு விலை ஆண்டுக்காண்டு 33.2% உயர்வடைந்ததாக புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்தது. ரஷ்யாவின் யுக்ரைன் மீதான படையெடுப்பால் விநியோகத்தின் நிச்சயமற்ற நிலை ஏற்பட ஜூன் 2022 பின்னர் நுகர்வோர் எரிபொருளுக்கு அதிகபட்ச விலையினை கடந்த மாதம் செலுத்தியதாகவும் புள்ளிவிவர திணைக்களம் அறிவித்தது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டுவரும் நிலையில் சமீபத்திய வாரங்களில் எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ளது. ஜூலை 15 அறிவிக்கப்படவுள்ள கனேடிய மத்திய வங்கியின் வட்டி வீத அறிவிப்புக்கு முன்பாக மே மாதத்தின் பணவீக்கமே கருத்தில் எடுக்கப்படும் என்பதால் இந்த பணவீக்க அதிகரிப்பானது அதில் தாக்கம் செலுத்துமா என்ற அச்சம் தற்போது தோன்றியுள்ளது. செமினி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் நேற்று தினம் 31வது நாளாகவும் யாழ்ப்பாண் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. நேற்றுடன் 412 மனித இன்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றுள் 390 எண்பு எச்சங்கள் துப்பரவு செய்யப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டன. நேற்று தினம் 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக நிரஞ்சன் தெரிவித்தார். 3 எண்புகள் ஒரே நேரத்தில் புதைக்கப்பட்டவாறு காணப்பட்டன. மேலும் 9 எண்பு தொகுதிகள் நீர் சீரின்றி புதைக்கப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியோடு அகழ்வு பணி மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. அகழ்வின் போது தொழில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஹோமூஸ் நீரிணை பிராந்தியத்தில் அண்மை காலமாக அடுத்தடுத்து பல திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. லெபனான் நிலப்பரப்புகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை இதற்கு காரணம் என குறிப்பிட்டு கடந்த சனிக்கிழமை மீண்டும் ஹோமூஸ் நீரிணை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. ஈரானிய தரப்பு தகவல்களின்படி ஹோமூஸ் நீரிணை உடான போக்குவரத்து முழுமையாக முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடத்தில் தற்போது முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார்.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:17.
1: பாட்டுக்கரு பண்பலை
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4165582551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள் 6479965922, 6475490059.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ, 6479804779.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் நாங்களாக இருப்பது என்பது மிக முக்கியமானது. நாம் நாமாக இருக்கின்றோமா? எமக்கு பிடித்தவற்றை செய்கின்றோமா? எங்களுடைய முழுமையான சுயத்தோடு இருக்கின்றோமா? இப்படியான பல கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கிறது. எங்களுடைய சுயம் என்பதை தொலைத்துவிட்டு நாங்கள் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாம் நாமாக இருப்பது என்பது மிக மிக இன்றியமையாதது என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு வெற்றிகள் வேண்டுமாக இருந்தால், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தேவையாக இருந்தால், வாழ்க்கையில் நாம் நினைத்தவற்றை அடைந்து விட்டோம் என்ற மனநிறைவு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் நாமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களை தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நாம் நாமாக இருத்தல் என்கின்ற ஒரு விடயம் குறித்து பேசுகிறார்கள். அப்படி நாம் நாமாக இருக்கின்ற போதும் எங்களுடைய மன அழுத்தம் குறைவடைகிறது. எங்களுக்கு விருப்பமான வகையிலே நாங்கள் வாழுகின்ற போது, எங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை முறையை நாம் தேர்ந்தெடுக்கின்ற போது, எங்களுக்கு விருப்பமானவற்றை நாம் செய்கின்ற சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற போது எங்களுக்கு மனச்சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படாமல் போய்விடுகிறது. அதே வேளையில் நாங்கள் நாமாக இருக்கின்ற போது, எங்கள் சுயத்தோடு இருக்கின்ற போது எங்களுக்கு ஆழமான புரிதல் மற்றவர்களோடு ஏற்படுகிறது. அதே வேளையில் அது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையை எங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. எங்களுக்கு தேவையான உதவியும் எங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறது. அதே வேளையில் நாம் மற்றவர்களோடு எமக்கான எல்லையினை தெளிவாக வரையறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் இது தோற்றுவித்து விடுகிறது. அதுதான் அந்த சுயத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பண்பு என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு அழுத்தம் குறைகிறது, நிறைய நல்ல தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம், எங்களுடைய எல்லைகளை நாம் வரையறுத்துக் கொள்கிறோம், எங்களுடைய மகிழ்ச்சியை நாம் பெருக்கிக் கொள்கிறோம். இது மிக மிக அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே நாம் நாமாக இருத்தல் என்பது எங்களுடைய மன வலிமைக்கு அல்லது எங்களுடைய உளவியல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு விடயம் என்று மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக சர்வதேச தினங்களும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஜூன் மாதம் 22 அப்படியான ஒரு தினமாகத்தான் கடந்திருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினால் என்ன விதமான நன்மைகள் ஏற்படும், அல்லது எப்படியாக நாங்கள் நாம் நாமாக இருப்பதற்கு முயற்சிக்கலாம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது எங்களிடம் இருக்கக்கூடிய பேரார்வம் மிக்க விடயம். எங்களுக்கு பல விடயங்களில் பேரார்வம் இருக்கும். அது இசையாக இருக்கலாம், ஓவியம் வரைதலாக இருக்கலாம், பயணப்படுதலாக இருக்கலாம், உணவு சமைப்பதில் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு உதவுவதில் இருக்கலாம். ஏதாவது ஒரு விடயத்தில் எங்களுக்கு இந்த பேரார்வம் பேஷன் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கும். குறைந்தபட்சம் அதை எங்களுடைய தொழிலாக ஆக்கிக் கொள்ள முடியாவிட்டால் அதற்காக ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்வது நாம் நாமாக வாழ்வதற்கான அடிப்படை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு பிடித்தமானதாக நாம் அதை செய்கின்ற போது ஒரு மனநிறைவு தருவதாக இருக்கக்கூடிய பேரார்வம் மிக்க ஏதாவது ஒன்றை நாம் தெரிவு செய்து அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அதே பேரார்வத்தோடு நாங்கள் அணுகுவதன் மூலமாக வாழ்க்கையை வாழ்கிறோம் என்கின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அது மிக முக்கியமானது. நாம் நாமாக இருப்பதற்கு அந்த பேரார்வத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். பல காரணங்களால் அந்த பேரார்வத்தை தொலைத்து விட்டிருக்கக்கூடிய பலரை நாம் காண்கின்றோம். சிலருக்கு பாடுவதில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும், ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில் அவர்கள் பாடுவதை மறந்து பல வருடங்கள் ஆகி போயிருக்கும். ஆனால் அந்த பாட்டு என்பது அவர்களுடைய மனதில் ஊறிப்போயிருக்கும், பேரார்வத்தோடு இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அதனை பிராக்டிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் அவர்கள் அதை ஒரு ஓரத்தில் வைத்திருப்பதாக நினைத்தாலும் அது அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வை, மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆகவே எங்களிடம் இருக்கக்கூடிய பேரார்வத்தை எப்படியாவது வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அது எங்களுக்கான நேரமாக அது இருக்கும் என்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானது. அதே வேளையில் எங்களை போன்ற மனநிலை படைத்தவர்களோடான தொடர்புகளை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாக லைக் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸ் என்று சொல்வார்கள். நாங்கள் எப்படியான சிந்தனைகளை கொண்டிருக்கிறோம், எப்படியான வாழ்க்கை முறையில் இருக்கிறோம், என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு பிடித்தமாக இருக்கிறது, அப்படியாக எங்களை ஒத்த மனநிலை கொண்டவர்களோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது எங்களுக்கு எங்கள் மீதான ஒரு ஈடுபாடு அல்லது அக்கறை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குமோ, இதுதான் நான் உண்மையான நானா அப்படி என்று சொல்லி பார்க்கக்கூடிய, எங்களை நாங்களே ஒரு கண்ணாடியில் பார்க்கக்கூடிய நிலை அப்படியானவர்களை சந்திக்கின்ற போது எங்களுக்கு ஏற்படும். அது எங்களை நாங்கள் கொண்டாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். அதுதான் எங்களை நாங்களாக உணர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தரும். நாங்கள் யார், என்ன எங்களுக்கு பிடித்தமானது, எங்களுடைய விருப்பம் என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன,
நாங்கள் எதிலெல்லாம் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறோம் என்பதை எழுதி வைத்துக் கொள்வது அல்லது எங்களுடைய பிரதிபலிப்பாக நாங்கள் எங்களை பார்ப்பதற்கான ஒரு ஜேர்னலிங்கை செய்வதும் கூட இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்கிறார்கள். எங்கள் மீது எங்களுக்கான காதல், எங்கள் மீது எங்களுக்கான அக்கறை, இவை எல்லாமே வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. அதற்கும் இந்த விடயம் நாம் உணர்வது மிக மிக முக்கியம். எப்போதும் எங்களை குறை சொல்லிக்கொண்டு அல்லது எங்களுடைய தோல்விகளை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு எங்களுடைய சவாலுக்குட்படுத்தப்பட்ட நிலைகளை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காமல் நாங்கள் வெற்றி பெற்ற தருணங்களை, நாங்கள் முன்னேறிய தருணங்களை, நாங்கள் கொண்டாடி தீர்க்க வேண்டிய விடயங்களை எல்லாம் நாங்கள் மனதில் இருத்திக் கொள்வது மிக மிக முக்கியமானது. எதிர்மறைகளை கடந்து நேர்மறைகளோடு நாங்கள் வாழ்வதற்கு முயற்சிப்பது மிக மிக முக்கியமானது. நாங்கள் எவற்றிலெல்லாம் திறமைசாலிகளாக இருக்கிறோம், எவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு வந்திருக்கிறோம், எப்படியான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு முன்னேறி இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்பது மிக முக்கியமாகவே கடந்த காலத்தின் தவறுகளை, தோல்விகளை தள்ளி வைத்துவிட்டு வெற்றிகளை கொண்டாடுகின்ற ஒரு மனநிலையை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக இன்றியமையாதது. அதுதான் நாமாக இருப்பதற்காக நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய படியாக இருக்கிறது. அதில் எங்களை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வது, எங்களுடைய குறைகள் நிறைகளோடு எங்களை நாம் ஏற்றுக்கொள்வது. எல்லோருக்குமே இந்த குறை நிறைகள், எதிர்காலம் மற்றும் சவால்கள் இருக்கும். ஸ்வாட் அனாலிசிஸ் என்பது நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல தனி மனிதர்களுக்குமானது. அவர்களுக்கான தனித்துவங்கள், தனித்துவமான திறன்கள் இருக்கும், அவர்களுக்கான தனித்துவமான வீக்னஸ் இருக்கும், அவர்களுக்கான தனித்துவமான சவால்கள் இருக்கும், அதே போல அவர்களுக்கே அவர்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆகவே அத்தனைகளோடும் நாம் எங்களை ஏற்றுக்கொள்வது, உன்னை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய உலகம் உன்னை மாற்ற முயலும். ஆனால் உண்மையான அடையாளம் என்னவோ அந்த தன்மையோடு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. அடுத்தது கம்பாரிசன், மற்றவர்களோடு ஒப்பிடுவதுதான் நாமாக இருக்க முடியாமல் இருப்பதற்கு காரணமோ. மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்கள், மற்றவர்கள் அப்படியான வாகனத்தில் ஓடுகிறார்கள், மற்றவர்கள் கடன் இல்லாமல் இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு நிறைய வருமானம் வருகிறது. இப்படி மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடுவதன் காரணமாக நாங்கள் எங்களை தொலைத்து விடுகிறோம். மற்றவர்களிடம் இல்லாத எத்தனையோ எங்களிடம் இருக்கும், ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்களிடம் இருக்கின்ற ஒன்று எங்களிடம் எது இல்லையோ அதை பற்றி மட்டும் நினைத்து கவலைப்படுகின்ற ஒரு தன்மை எங்களிடம் இருக்கக்கூடிய தனித்துவத்தை, எங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை, எங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை, எங்களிடம் இருக்கக்கூடிய பெருமைகளை நாங்களே மறந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்திவிடும். நீயாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே, உன்னோடு உன்னை ஒப்பிட்டுக்கொள். கடந்த காலத்தில் இருந்த நிலைக்கும் இப்போது இருக்கின்ற நிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வேறுபாட்டை, அந்த பெரிய மாற்றத்தை, பெரிய உயர்வை கொண்டாடுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். சமூகம் அழுத்தங்களை அடி வீசும். அப்படியான சமூக அழுத்தங்கள் அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதற்காக முடிவுகள் எடுக்காமல், மற்றவர்களுக்காக வாழாமல் நாம் எங்களுக்காக வாழப்படுகுதல் என்பது மிக மிக முக்கியமானது. எங்களை எங்களிடமிருந்து பிரிக்காமல் நாமாக இருப்பதற்கு மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தை முதலில் தூக்கி எறிய வேண்டும். தைரியமாக எங்களை வெளிப்படுத்த வேண்டும். எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் என்பது மிக முக்கியம். எனக்கு எப்படி நிறைகள் இருக்கிறதோ அப்படி என் குறைகளும் என்னுடையதுதான். நிறைகளை மட்டும் பார்க்காமல் என் குறைகளையும் சேர்த்ததுதான் நான் என்கின்ற ஒரு மனநிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனியே குறைகளை வைத்துக் கொண்டு எங்களை நாங்கள் தாழ்வு சிக்கலுக்குள் உட்படுத்துவது தவறு. அதே போல நிறைகளை மட்டும் பார்ப்பதும் தவறாக இருக்கும். ஆகவே குறைகள் மட்டுமல்ல நிறைகளும் சேர்ந்தது, நிறைகள் மட்டுமல்ல குறைகளும் சேர்ந்தது தான் நான் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. உண்மையோடு இருப்பது, நான் இப்படித்தான் என்று வெளிப்படையாக இருப்பது மிகப்பெரிய கோரேஜ், தைரியம். மற்றவர்கள் விரும்புவதை சொல்வது அல்லது மற்றவர்கள் விரும்புவது போல் வாழ்வது, மற்றவர்களுக்காக வாழ்வது, இவற்றை தாண்டி இதுதான் நான் என் சுயம், இதுதான் என்று வெளிப்படையாக சொல்லுகின்ற அந்த தைரியம், அந்த உண்மையான வீரம், அந்த கோரேஜ் மிக முக்கியம். எங்களுக்கு எங்களுக்காக இருக்கக்கூடிய கனவுகள், எங்களுடைய ட்ரீம்ஸ், எங்களுடைய கோல்ஸ், அது எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி எல்லாவற்றையும் உடைத்து விட்டு போகின்ற அந்த முயற்சி என்பது மிக முக்கியம். எங்களுடைய இதயம் எதை நோக்கி பயணப்பட விரும்புகிறதோ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் அதை தாண்டி நாங்கள் முன்னேற வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் எங்களை நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டத்திற்குரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் எனக்காக படைக்கப்பட்ட நாள் என்ற உணர்வோடு நாம் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொண்டால் மிக முக்கியம். யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற சொற்கள் எங்களுக்கு போதும் அழுத்தமாக பதியக்கூடியவை. அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல நாம் எல்லோரையும் கொண்டாடுகின்ற மனநிலையை வைத்திருந்தால் எங்களையும் நாம் கொண்டாடித்தீர்ப்போம். எமக்காக நாம் வாழ பழகிக்கொள்ளுதல் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னை நான் நன்றாக கவனித்துக் கொள்ளுதல், நானாக இருத்தல் என்பது எனக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழுகிறேன் என்கின்ற ஒரு உணர்வை எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும். நீயே போதும், உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்று காத்திருக்காதே. மற்றவர்கள் மதிப்பதற்கு முதல் நாம் எங்களை மதிப்பது மிக மிக முக்கியமானது. அப்படியான ஒரு மதிப்பை எங்களுக்குள் நாம் ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உன்னை நீ அறிவாய், உனக்காக நீ வாழ்வாய். ஈஸ்டெஃபம் தமிழ் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறோம். 8:40 பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். குணா, எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் அதிகளவிலான தொழில் முனைவோரை கொண்ட சமூகமாக இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான தொழில் முனைவோர் தொடர்ச்சியாக உருவாகியும் வருகிறார்கள். ஏற்கனவே தொழில் சாம்ராஜ்யங்களை உருவாக்கி மிகப்பெரிய அளவிலே தொழில் முனைவுகளில் ஈடுபடக்கூடிய தமிழர்களும் இருக்கிறார்கள். அதே வழியில் இந்த தொழில் முனைவு என்று வருகின்ற போது, ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற போது, அவர்களுக்கு பின்பாக அவர்களுடைய அந்த நிறுவனம் எப்படி அவர்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக கைமாற்றப்படலாம், அவர்கள் ஒரு குறைந்தளவு வருமானத்தோடு அல்லது குறைந்தளவு முதலீட்டோடு உருவாக்கிய ஒரு நிறுவனம் இப்போது மிகப்பெரும் வளர்ச்சியை கண்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு நிறுவனமாக மாற்றமடைகின்ற போது, அங்கு இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் கெயினை எவ்வாறு கையாள முடியும், அதை குழந்தைகளுக்கு மாற்றுகின்ற போது?
1: நிச்சயமாக எங்கள், நீங்கள் சொன்னது போல், எங்கள் சமுதாயத்தில் பலரும் மிகவும் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் எந்தவித முதலீடு இல்லாமலோ அல்லது மிகவும் குறைந்த முதலீடுடன் ஸ்டார்ட் பண்ணின பிஸ்னஸ் வந்து இன்று வளர்ந்து பெருமளவில் மோர் தேன் 5 மில்லியன் 10 மில்லியன் என்ற நெட்வொர்த்தை அடைந்து வளர்ந்திருக்கின்றது. அவர்கள் அவர்களுடைய ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அதாவது வந்து 55-60 வயதில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு 25-30 வயதில் இருப்பார்கள். அவர்களுடைய நோக்கம் வந்து தங்களுடைய பிள்ளை ஒன்றுக்கு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு அந்த பிஸ்னஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு. ஆனால் அவர்கள் அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து அவர்கள் இறக்கும் வரையும் வெயிட் பண்ணாமல், இப்போவே அவர்கள் ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பிஸ்னஸை பிள்ளைகளுடன் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும் காலத்திலேயே அதை செய்ய முடியும். அதில் ஒரு பெரும் நன்மை இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொன்னது போல் கேபிட்டல் கெயின், அதாவது வந்து ஒரு 100,000 முதலீட்டில் தொடங்கின பிஸ்னஸ் வந்து இன்று 5 மில்லியன் வேர்த் என்று சொல்லி சொன்னால் அதில் வந்து தேர் இஸ் எ ஹியூஜ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கின்றது. அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை எஸ்டேட் ஃப்ரீஸ் என்ற ஒரு கன்செப்டின் மூலம் அவருடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து, கனடியன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு லைஃப் டைம் கேபிட்டல் கெயின் அலவன்சஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதாவது அப் டு 1.25 மில்லியன். அதை பயன்படுத்தி எப்படி இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை அவர்கள் ஈடு செய்ய முடியும், இல்லாட்டி அந்த பர்சனல் லைஃப் டைம் கேபிட்டல் கெயின் அலவன்சஸை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை எப்படி அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதை விட அவர்கள் எப்படி ஒரு கோப்பரேஷனுக்குள்ளாலே இந்த கேபிட்டல் கெயினை பே பண்ணுவதற்கான பிளானிங்கை செய்ய முடியும் என்று பல கன்செப்டுகள் இருக்கின்றது. இது தெரியாமலே பலர் வந்து தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசை வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுகின்றார்கள். ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்கின் படி மோர் தேன் 1/3 ஆஃப் த வெல்த் கோ டு த கவர்மெண்ட் எஸ் த டேக்ஸஸ். இவற்றை சேமிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன.
0: இதுபோன்ற சிறந்த ஆலோசனைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407.

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம்.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை, எஸ்எஃப்எம் 102.7.
2: ஸ்கார்போரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்கார்போரோவில்.

0: பெருமைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ்.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டென்ஷன் முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
3: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் FM 102.7.

நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை இணைத்திர கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒரு படத்தில் சந்திக்கலாம். அன்பு விளக்கத்தோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி, வணக்கம் நேர்களே.

நேரம் காலை 9:11 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட்எஃப்எம்.ca என்ற இணையதள முகவரியிலும் நீங்கள் எங்களது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான காலை இப்பொழுதை நாங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 12 வரைக்கும் என்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். 2026 ஜூன் மாதத்தின் 23 தேதி செவ்வாய்க்கிழமையின் காலை இப்பொழுது இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக முன்னேற்றகரமாக தொடரட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதிலும் 9:16 இருக்கின்றது. இன்றைய காலை வேளையின் சிந்தனை எது என்று சொல்லி பார்த்தால், வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கை மிகவும் அழகானது. வெற்றியை உலகம் பார்க்கின்றது, ஆனால் திருப்தியை உங்களது ஆன்மாவே உணர்ந்து கொள்ளுகின்றது என்று சொல்லி அழகான ஒரு முக்கியமான சிந்தனை. வெற்றிகரமான வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் நினைத்து அந்த வெற்றிக்காக நாங்கள் உழைக்கக்கூடிய அந்த பாதையில் அதிகம் எங்களது நிம்மதியை தொலைத்து விடுகின்றோம். ஆனால் திருப்தியான வாழ்க்கை என்பதுதான் மிகவும் அழகானது. அந்த திருப்திகரமான மனது எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மகிழ்ச்சியான மனிதராக வாழலாம். ஒரு மனநிறைவு மிக்க ஒரு அமைதியான வாழ்க்கையும் கூட கண்டிப்பாக எங்களிடம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் கூட நாங்கள் எது இருந்தாலும் திருப்தியை மட்டும் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அது ஒரு மிக அழகான வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து தரும். இந்த வெற்றியை வந்து மற்றவர்கள் பார்த்து உங்களை பாராட்டுவார்கள். ஆனால் அந்த பொழுதில் நாங்கள் பல விடயங்களை தொலைத்திருப்போம், பலவற்றை இழந்திருப்போம். அது வந்து எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையை கண்டிப்பாக வழங்காது. அந்த வெற்றியை கொண்டாடக்கூடியவர்களாகவும் கூட நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் மற்றவர்கள் பாராட்டுகின்ற போது அந்த மகிழ்ச்சி மட்டும் எங்களுக்கு இருக்குமே தவிர, உண்மையிலேயே நாங்கள் இழந்ததை நினைத்துதான் அதிகம் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனால் திருப்தி என்று சொல்லி அதை நாங்கள் உணர தெரிந்து கொண்டால் எங்களது ஆன்மா முழுவதுமே அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் திருப்தி மிக்க மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ளுதல் அவசியம். சிக்கல்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதிக சவால்களை எதிர்கொண்டாலும் அல்லது பின்வாங்கி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கூட திருப்தியாக வாழ கற்றுக்கொண்டோமாக இருந்தால் மகிழ்ச்சியோடும் கூட இருக்கலாம். அதை ஆன்மா உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனை அழகாக சொல்லுகின்றது. வெற்றியான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கை மிகவும் அழகானது. வெற்றியை உலகம் பார்க்கின்றது, ஆனால் திருப்தியை உங்களது ஆன்மாவே உணர்ந்து கொள்ளுகின்றது என்ற ஒரு முக்கியமான சிந்தனையும் சொல்லிக்கொள்ளலாம். 17 வெப்பநிலை காலை பொழுதில் 17 உணர்கின்றோம். தெளிவாக இருக்கின்றது வானம், சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. 5:35 சூரிய உதயம் நிகழ்ந்திருக்கின்றது. 9:02 தான் நாங்கள் சூரிய அஸ்தமனத்தை இன்று சந்திக்கப் போகின்றோம். மிக வெளிச்சமான பகல் பொழுது என்று தொடர்ந்து இருக்கும். வெப்பநிலை உயர்வு சிறப்பாகவே இருக்கும். இன்றைக்கு 24 உயர்ந்திருக்கும். 26°C உணர இருக்கின்றோம். எனவே நாங்கள் வெப்பம் என்று சொல்லியும் கூட குறைப்பட முடியாத நல்லொரு வெப்பநிலை, அழகான சூரிய வெளிச்சத்துடன் இன்றைக்கு தொடர்ந்து வர காத்திருக்கின்றது. 14 இரவின் வெப்பநிலை, 13 இரவின் உணர்நிலையாகவும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் இந்த வாரத்தின் நாட்கள் என்று சொல்லி பார்த்தால் கோடிக்காலத்தின் முதல் வாரமும் கூட நாளைக்கு புதன்கிழமை 23-25 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் தான் நாளைக்கும் நிறைந்திருக்கும். வியாழக்கிழமைதான் மழை நாளாக வரலாம். காலையிலிருந்து மழை தொடங்கும். மதிய பொழுதில் 5 mm, மாலையில் 3 mm, இரவு வேளை மெல்லிய தூறலும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன வியாழக்கிழமை. எனவே தொடர்ச்சியாக பகல் வேளை வெளிச்சமில்லாமல் மழை தூறலோடு இருக்கலாம். 19 வெப்பநிலை, 20 மட்டுமே நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே சடுதியாக கொஞ்சம் வெப்பநிலை சரிகின்றது வருகின்ற வியாழக்கிழமை மீண்டும். அதுக்கு பிறகு வெள்ளி என்று சொல்லி பார்த்தால் வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். பிரதானமாக வெயிலெல்லாம் மாலை பொழுதில் இருக்கலாம். 21 வெப்பநிலை, 23 உணரப்படும். வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை 24-28 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். சனிக்கிழமை பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்க போன்றது. ஞாயிற்றுக்கிழமை 23-27 உணரப்படும். வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் கூறிக்கொள்கின்றோம். 9:20 இருக்கின்றது. ஈஸ்ட் FM காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள் 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள் JRS காலேஜ் 416-292-2455.
3: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748, 647-302-5748, camsonics.com.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998, 6478334998.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: திசையெங்கும் கேட்கும் இசை.

9:34 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஜூன் 23 கனடாவை பொறுத்தளவில் இன்றைய நாள் சற்று வித்தியாசமாக நினைவு கூறப்படுகின்றது. அதையும் பார்க்கலாம். அதுக்கு முதல் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாமத நிலைமைகள் 401 வெஸ்ட்பவுனை பொறுத்தளவில் பிராக் ரோட் தாண்டிய இடத்தில் மிக அதிகமாகவே காணப்படுகின்றது. வைட்ஸ் ரோட் பகுதியில் தாமதங்கள் மிக மிக அதிகமாக நிலவக்கூடிய நிலைமை இப்போதும் கூட தொடர்ந்திருப்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மெடோவிலே அண்மித்த பகுதி வரைக்குமே கடும் தாமத நிலைமைகள் 401 வெஸ்ட்பவுன் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமையை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எனவே அதை நீங்கள் சற்று எதிர்பார்த்து உங்களது பயணங்களை மேற்கொள்ள தொடங்குங்கள். வீதி தடங்கள் வந்து மூடப்பட்டிருப்பதன் விளைவாக புனரமைப்பு பணிகள் நடைபெறுகின்றன அந்த பகுதியில். அதன் காரணமாகத்தான் அதிக வாகன நெரிசல்களை நீங்கள் பிராக் ரோடில் இருந்து மெடோவில் வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் 401 வெஸ்ட் பவுண்டில் காணப்படுகின்றன. அதன் பின்பு தாமதம் இல்லாமல் செல்லக்கூடியதாக இருக்கும். டிவிபி தாண்டிய இடங்களில் மீண்டும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபி பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக இடையிடையே சற்று அதிக சற்று குறைந்த மார்டின் கோ ரோட் வரைக்கும் தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட ஹைவே 407 அண்மித்த பகுதியில் அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியிலும் கூட தாமதங்கள் அதிகரிக்கின்றது. குறைவான தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக பாதிஸ்ட் வரைக்குமே நீடிக்கின்றது. இந்த பொழுதில் மீண்டும் பேபியூவிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பித்து எக்லிங்டன் வரைக்கும் குறைவாகவும் எக்லிங்டனிலிருந்து பேபியூ வரைக்கும் அதிகமாகவும் காணப்படுகின்றது. நார்த் பவுண்டில் தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். 404 சவுத் பவுண்ட் ஃபின்ச் பகுதியிலிருந்து 401 வரைக்கும் அதிக வாகன நெரிசல்களையும் இப்போதும் கொண்டிருக்கின்றது என்பதையும் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் என்ன நடந்திருக்கின்றது கனடாவை பொறுத்தளவில் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கனேடிய வரலாற்றில் இது வரையில் கனடாவின் நிலப்பரப்பில் பதிவாகி இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இன்றைய தினம் ஜூன் 23 தான் பதிவாகி இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த ஒரு நிகழ்வு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. எப்போதென்று சொல்லி பார்த்தால் 1946 ஜூன் 23 ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்ஷோர் எர்த்குவேக்கை கனடா பதிவு செய்து கொண்டது. வான்கூவர் ஐலண்டில் தான் அது பதிவானது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இந்த மிட் மார்னிங் அவர்ஸில் தான் ஜூன் 23 இந்த ஒரு 7.3 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வை கனேடிய நிலப்பரப்பொன்று பலமிக்க அதிர்வாக பதிவு செய்து கொண்டது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவின் ஒரேகன் வரை இந்த நிலநடுக்கம் அது தொடர்பான அந்த அதிர்வுகள் உணரப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. கனடாவை பொறுத்தளவில் இந்த கோஸ்ட் டு கோஸ்ட் சிவிய நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் அதிக ஆபத்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அமைவிடம்தான் அதற்கான வாய்ப்பையும் கூட உருவாக்கி இருக்கின்றது. அது வந்து எண்ணற்ற மேஜர் ஃபோர்ட் லைன்ஸ் அதன் மீது இருப்பதன் காரணமாக அவை கிழிவடைகின்ற போதோ அல்லது நகர்கின்ற போதோ இந்த மாதிரியான பலமிக்க பூமி அதிர்வுகள் பதிவாகக்கூடிய ஆபத்து காணப்படுகின்றது என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் 1946 ஜூன் 23 அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததாம். காலை 10:15 தான் வான்கூவர் ஐலண்டை சுற்றி 7.3 ரிக்டர் மணிக்கு மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வு வந்து பதிவாகி இருந்தது. பல வீடுகள் எல்லாம் சேதமடைந்திருந்தனவாம் அதிகமாகவே. அதே நேரம் 2 வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லியிருந்தாலும் நேரடியாக இந்த நிலநடுக்கத்தோடு தொடர்பு கொண்டதாக அந்த மரணங்கள் பதிவாகவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இந்த நிலையில் தான் இந்த 7.3 மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வு வந்து கனடாவின் ஒரு நிலப்பரப்பில் பதிவாக இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் எர்த்குவேக் என்று சொல்லி இப்போதும் கூட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கனடாவின் கரையோரமாக அதாவது நீர்ப்பகுதியின் அடையாளத்தில் ஏற்படக்கூடிய பல பலமிக்க பூமி அதிர்வுகள் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கின்றன பல தடவை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் கனடாவின் 6 லார்ஜஸ்ட் எர்த்குவேக்ஸ் வந்து ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1700 ஜனவரி 26 9.0 மேக்னிடியூட் அளவிலான ஒரு பூமி அதிர்வு ஒன்று
பசிபிக் ரீஜனில் பதிவானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கரையோரமாகத்தான் அதன் பாதிப்புகள் உணரப்பட்டது. 9.0 மேக்னிடியூட் அளவிலான ஒரு பூமி அதிர்வு, இது வந்து அழிவுகரமான ஒரு சுனாமியையும் கூட பசிபிக் ரீஜனில் அப்போது ஏற்படுத்தியிருந்ததை இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது வந்து 1949 ஆகஸ்ட் 22 8.1 ரிக்டர் அளவிலான ஒரு பூமி அதிர்வு வந்து ஹைடாகுவா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியின் கரையோரமாக நிகழ்ந்தது. அதே இடத்தில்தான் 1970 June 24 7.4 மேக்னிடியூட் அளவிலான ஒரு பூமி அதிர்வும் பதிவாகியிருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் 1946 June 23 7.3 அளவிலான பூமி அதிர்வு வான்கூவர் ஐலண்டை தாக்கியிருந்தது இதே நாளில் என்பதையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். 1933 November 20 பஃபின் பே பகுதியில் இதே 7.3 மேக்னிடியூட் அளவிலான அந்த ஒரு பூமி அதிர்வும் கூட ஏற்பட்டிருந்தது. 1929 November 18 நியூஃபவுண்ட்லேண்ட் அங்கு வந்து 7.2 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வும் கூட பதிவு செய்யப்பட்டு கனடாவின் மிக முக்கியமான 6 பூமி அதிர்வுகளாக அவை நினைவு கூறப்படுகின்றன. 9:40 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan ena anithikkum or pair.
6: Mortgage Solutions, Kiruba Thanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமென் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
4: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பிடிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332, 416-292-3220, 6479750524.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில்

0: அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
0: MJS கோல்ட் ஹவுஸ்.
1: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
3: Everything you like, everything you need is found only here.
2: இஸ் எஃப்எம் 102.7.

காலை 10:01 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை நாளைக்கு 1% வீழ்ச்சி அடையலாம் என்பது தொடர்பாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைய விலையிலும் பார்க்க, நாளைய தினம் June 24 1% வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. 19 இப்போதைய வெப்பநிலை 19°C நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. வானம் தெளிவாக இருப்பதன் காரணமாக இதன் நிலைமைகள் தான் இன்று பெரும்பாலும் தொடரும். பிற்பகல் வேளையில் கொஞ்சம் முகில் அங்கேயே இருந்தாலும் சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் இன்று சொல்லப்பட்டிருக்கின்றன. 24°C வரை வெப்பநிலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. 26 இன்று பிற்பகலில் நாங்கள் உணர்கின்ற கூடிய உடல்நிலையாகவும் இருக்கும். இரவு வேளை 14 இருக்கும். 13°C இரவின் உடல்நிலையாகவும் கூட இருக்கப் போகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கப் போகின்றது. 9:02 சூரிய அஸ்தமனம். அதுவரைக்கும் வெளிச்சமான பகல் பொழுதை நாங்கள் இன்று தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். நாளைய நாளிலும் கிட்டத்தட்ட இன்று போலதான் வெப்பநிலை உயர்வும் இருக்கும், நல்ல வெளிச்சமும் இருக்கும். 23 வெப்பநிலை உயர்வாக இருக்கப் போன்றது. 25 நிரப்படும், பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். வருகின்ற வியாழன் மீண்டும் மழை நாளாக வரலாம். காலையிலிருந்து மழை தூர தொடங்கலாம். மதிய பொழுதில் 5 mm, மாலையில் 3 mm, இரவு வேளையிலும் மெல்லிய தூறல் கொஞ்சம் தொடர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. 19 தான் வெப்பநிலையாக இருக்கும். 20°C உணரப்போன்றும் வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் இப்போதும் சொல்லப்படவில்லை. வியாழக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கலாம். 21 வெப்பநிலை, 23 உணரப்படும். வருகின்ற வாரிறுதி சனிக்கிழமை 21 வெப்பநிலை உயர்ந்து 23 தான உணர போன்றும் கூடிய உணர்லையாக சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கப் போன்றது. ஞாயிற்றுக்கிழமை 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 28 உணரப்படக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். அடுத்த திங்கள் 23-27 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகுதான் சற்று ஒரு 30°C அண்மித்த உணர்லையே தான் நாங்கள் பெறப்போகின்றோம். எனவே கொஞ்சம் வெப்பம் உயர்கின்றது. ஆனாலும் அதிக வெப்பமான நாட்கள் இன்னமும் எங்களை நோக்கி வரவில்லை என்பதைத்தான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக நாங்கள் அதிக வெப்பம் இல்லாத ஒரு சமரின் முதல் வாரத்தை அனுபவிக்கின்றோம். ஆனால் கனடாவின் இன்னும் ஒரு சில இடங்கள் என்று சொல்லி பார்த்தால் ஃப்ராஸ்ட் ரிஸ்க் மற்றும் ரெயின் தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்படக்கூடிய நிலைமைகள் தொடர்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து இந்த ஜூன், அதுவும் லேட் ஜூனுக்கு ஒரு அன்யூஷுவலான ஒரு நிலைமை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இங்கே என்று சொல்லி பார்த்தால் அட்லாண்டிக் கனடா பகுதிகள் தான் இந்த சம்மர் ஃப்ராஸ்ட் அட்வைசரியை இப்போது சந்திக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்று செவ்வாய்க்கிழமை காலை இப்பொழுதுக்கான இந்த ஃப்ராஸ்ட் அட்வைசரி வந்து நியூஃபண்ட்லேண்ட் போன்ற இடங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அட்லாண்டிக் கனடாவின் ஒரு சில இடங்கள் 30-50 mm வரையிலான மழையை இந்த வாரத்தில் பெறுகின்றமை தொடர்பான எச்சரிக்கைகளும் கூட விடுக்கப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். சம்மர் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. இருந்தாலும் நியூஃபவுண்ட்லேண்ட் போன்ற இடங்களில்தான் ஒரு சிங்கிள் டிஜிட் வெப்பநிலையும் கூட பல இடங்களில் நிலவுகின்றது. இன்று காலை பொழுதிலெல்லாம் இந்த ஃப்ரீசிங் மார்க்கை அண்மித்ததாகத்தான வெப்பநிலை இருந்திருக்கின்ற நிலையில்தான் இந்த ஃப்ராஸ்ட் அட்வைசரிஸ் அங்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களது தாவரங்கள், வெளிப்புற தாவரங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியெல்லாம் எச்சரிக்கைகளை சுற்றுச்சூழல் கனடா விடுக்கக்கூடிய நிலைமையை இன்றைய காலை இப்பொழுது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் மரிடைம்ஸ் அதன் ஒரு சில பகுதிகள் தான் இன்று தண்டர் ஸ்டோம்ஸை எதிர்கொள்ளப் போகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 30-50 mm வரையிலான இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு சற்று குளிரான நிலைமைகள் வழக்கத்துக்கு மாறாக இந்த ஃப்ராஸ்ட் அட்வைசரிஸ் இந்த சமரின் ஆரம்பத்தில் விடுக்கப்படக்கூடிய நிலைமையை உருவாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 10:06 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

10:10 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்காவின் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முக்கியமான ஒரு சில தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரான் வந்து அணுசக்தி ஆய்வாளர்களை மீண்டும் ஈரானுக்குள் அனுமதிக்கப் போவதாக US வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்தை ஈரான் இப்போது மறுத்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று திங்கட்கிழமைதான் சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, அதாவது இந்த பேச்சுவார்த்தையாளர்களோடு பேச்சுக்களை முடித்துக்கொண்டு அதுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA அதன் ஆய்வாளர்களை ஒரு பரிசோதனைக்காக ஈரானுக்குள் மிக விரைவாகவே ஈரான் அனுமதிக்கும் என்பது தொடர்பான ஒரு கருத்தை அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். அஸ் சூன் அஸ் டுடே என்று சொல்லித்தான் அவர் அந்த விடயம் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதுக்கு பிறகுதான் இந்த அணு ஆயுத ஆய்வுகள் தொடர்பாக ஈரான் எந்த ஒரு புதிய உறுதிமொழிகளையும் கூட அளிக்கவில்லை என்று சொல்லி ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு செய்தி ஒன்றை பகிர்ந்திருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அணுசக்தி விவகாரம் தொடர்பாக ஈரானும் அமெரிக்காவும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக முரண்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது குண்டுவீச்சு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தன. ஒரு 12 நாட்கள் நீடித்திருக்கின்ற ஒரு போராக அந்த போர் தொடர்ந்திருக்கின்றது. எனவே அதற்கு பிறகு அந்த தளங்கள் மீதான அந்த நியூக்ளியர் சைட்ஸுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான அல்லது அதற்கான அனுமதியை கொடுப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் தங்களிடம் இல்லை என்று சொல்லித்தான் இப்போது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான எதிர்ப்புகள் மற்றும் முன்னுக்கு பின் முரணான போய் அறிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றமை தொடர்பாகவும் கூட அமெரிக்க அதிபர் தனது சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றிலே சுட்டிக்காட்டியிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இந்த பரிசோதனைகளுக்கு ஈரானியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றில் இப்போது தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அமெரிக்கா வந்து பல தசாப்தங்களாக ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய அந்த தடைகளை தற்காலிகமாக இப்போது விலக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே பல தசாப்தங்களுக்கு பிறகு ஈரான் தனது எண்ணெயை அமெரிக்கன் டாலர்ஸில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த தடை நீக்கம் இப்போது கொண்டு வந்திருப்பதாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று திங்கட்கிழமை கட்டார் மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகித்திருக்கின்றன. எனவே இந்த இரண்டு நாடுகளும் இணைந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றையும் கூட வெளியிட்டிருந்தன. சுவிட்சர்லாந்தின் நகரத்தில் பெர்கன்ஸ்டாக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரத்தில் நடைபெற்றிருக்கின்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு செயல் திட்டத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டிருப்பதாகத்தான் அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக கலந்து கொண்ட அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் ஜே டி வான்ஸ் இது வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு வெரி குட் ஃபவுண்டேஷனை உருவாக்கி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஒரு கருத்தை அவர் பகிர்ந்திருப்பதையும் இங்கு மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஹோமுஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் அந்த பிராந்தியத்தில் போர் நிறுத்தத்திற்கான மோதல் தவிர்ப்பு தொடர்பான குழுக்கள் அவற்றை உருவாக்குவது தொடர்பாகவும் விவாதங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இதன் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகத்தான் ஒரு 60 நாட்கள் நீடிக்கக்கூடிய ஈரான் மீதான அந்த தடை நீக்கத்தையும் கூட நேற்றைய தினம் அமெரிக்காவின் அந்த ட்ரெஷரி வந்து அறிவித்திருந்தது என்பதைத்தான் சொல்லலாம். தொடர்ச்சியாக பல தசாப்தங்கள் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகளாகத்தான் அந்த தடைகள் இருந்திருக்கின்றன. ஈரானின் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாகவும் கூட அவை இருந்திருக்கின்ற நிலையில்தான் ஒரு 60 நாட்கள் தடை நீக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் கூட பல விடயங்கள் இங்கு பேசப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தடை நீக்கத்துக்கு பிறகு
ஒரு எமர்ஜென்சி லைசன்ஸ் அதுவும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அந்த ஒரு அவசர அனுமதி பத்திரத்தின் அடிப்படையில் ஈரான் வந்து தனது அந்த க்ரூட் ஆயில் மற்றும் வெவ்வேறு பெட்ரோகெமிக்கல்ஸை ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நேரடியாக விற்பனை செய்ய முடியும், அல்லது நேரடியாக கொண்டு சென்று அந்த டெலிவரியும் கூட அது செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு தடை நீக்கத்திற்கின் கீழ் ஈரானியன் ஆயிலை நேரடியாகவே அமெரிக்காவுக்கு அது விற்பனை செய்யலாம் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த முக்கியமான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இதை தாண்டி பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் போன்றவை தொடர்பாகவும் கூட பல்வேறுபட்ட தடை நீக்கங்கள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு முன்பு ஈரான் வந்து ஒரு கம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்ஸின் ஊடாகத்தான் இந்த தனது பொருட்களை வந்து விற்பனை செய்ய முடிந்திருக்கின்றது. எனவே அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை இப்போது ஈரான் சந்தித்து வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அதுக்கு பதிலாகத்தான் இந்த ஹோமோஸ் நீரிணையை திறப்பதற்கும் அல்லது இந்த சர்வதேச அணுசக்தி முகமையின் அணுசக்தி ஆய்வாளர்களை மீண்டும் ஈரானுக்குள் அனுமதிப்பதற்கும் ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக அமெரிக்காவின் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசண்டும் கூட நேற்றைய தினம் திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் தான் நேற்று திங்கட்கிழமை காலை பொழுதில் சுவிட்சர்லாந்தில் ஜேடி வான்ஸ் அவர்களும் கூட இந்த நியூக்ளியர் இன்ஸ்பெக்டர்ஸை மிக விரைவாகவே ஈரான் அனுமதிக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். செய்தியாளர்கள் வந்து அவரிடம் கேட்டிருந்தார்கள் எப்போது அந்த விடயம் நடக்கும் என்று சொல்லி, அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார் பெரும்பாலும் இந்த வாரத்துக்குள் நடக்கலாம், ஏன் இப்போதும் கூட அதாவது இன்றைய நாளே நடைபெறக்கூடிய சாத்தியமும் கூட இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் கருத்தினை பகிர்ந்திருத்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் கூட முக்கிய அணு ஆயுத ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளும் என்று சொல்லியும் சோசியல் மீடியா போஸ்டில் தெரிவித்திருந்தார் என்று சொன்னாலும் அதுக்கு பின்புதான் ஈரானியன் ஸ்டேட் நியூஸ் ஏஜென்சியுடனான ஒரு சந்திப்பில் ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரியின் பேச்சாளர் இஸ்மாயில் பேக்வாய் இந்த முக்கியமான செய்தியை பகிர்ந்திருந்தார். இந்த நியூக்ளியர் இன்ஸ்பெக்டர்ஸ் தொடர்பான நியூ கமிட்மெண்ட்ஸ் எதையுமே ஈரான் மேற்கொள்ளவில்லை, எந்த ஒரு உறுதிமொழியையும் இந்த பரிசோதனை தொடர்பாக அது வழங்கவில்லை என்று சொல்லித்தான் ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரியின் பேச்சாளர் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வாளர்களுடனான எந்த ஒரு சந்திப்பும் இதுவரைக்கும் பின்பற்றப்படக்கூடிய விதிகளின் அடிப்படையில் தான் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஏஏ இந்த விடயம் தொடர்பாக இன்னமும் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு 12 நாட்கள் நீடித்திருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் இந்த ஈரானிய அணு சக்தி தளங்கள் மீது ஐஏஏ கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆக்சஸை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது. உடனடியாகவே இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஈரானை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அது ஏற்படுத்தி இருந்தது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 2015ஆம் ஆண்டில் யுஎஸ், சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மன் மற்றும் யூகே ஆகிய 6 முக்கியமான நாடுகளோடு ஈரானும் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கியிருந்தது. அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்ஸ் அதற்கு ஐஏஏயை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தான் அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருந்தது. 2018ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களது அந்த ஃபர்ஸ்ட் டேர்மின் போது அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகுகின்றது என்பது தொடர்பாகவும் அவர் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருந்தார். அந்த டீல் ஒரு பேட் டீல் என்று சொல்லியும் கூட அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருந்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இப்போது மீண்டும் அதே மாதிரியான ஒரு சிக்கல் இந்த பேச்சுவார்த்தைகளிலும் உருவாகியிருப்பதை தான் இன்றைய செய்திகள் சொல்லுகின்றன. 10:20 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaag Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

7:32 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 மிக பரபரப்பாக நடைபெறுகின்றது. நேற்றைய தினம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி பிற்பகல் 1 மணிக்கு நடந்திருந்தது. அர்ஜென்டினா ஆஸ்திரியா எதிர்த்து விளையாடியே இருந்த அந்த போட்டி வந்து மிக முக்கியமான ஒரு போட்டியாகவும் கூட அமைந்திருந்தது. அது வந்து ஒரு என்னது இம்மார்டல் மெஸ்ஸி மொமெண்டாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பதைத்தான் நிச்சயம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த டோர்னமெண்ட் தொடர்பான இந்த வரலாற்றில் தன்னை அதிக கோல் அடித்திருக்கின்ற ஒரு வீரராக மெஸ்ஸி அவர்கள் பதிவு செய்து கொண்டிருந்த ஒரு கேமாகவும் கூட அந்த கேம் இருந்திருக்கின்றது. அர்ஜென்டினா 2 கோல்களை அடித்திருந்தது. 2 மெஸ்ஸி அவர்கள் தான் அடித்திருந்தார். ஆஸ்திரியா எந்த ஒரு கோலையும் போட முடியாத நிலையில் அர்ஜென்டினா வெற்றி ஈட்டியிருந்தது அந்த ஒரு நேற்றைய அந்த கேமில் என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இதுவரைக்கும் ஜெர்மனியின் மிராஸ்லாவ் க்ளோஸ் அவரோடு சமப்படுத்தப்பட்ட அந்த 16 கோல்ஸை தான் மெஸ்ஸி அவர்கள் வைத்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அந்த ஆஸ்திரியாவுக்கு எதிரான அந்த ஒரு போட்டியில் தான் 17வது வேர்ல்ட் கப் கோலை அடித்து தன்னை அவர் முன்நகர்த்தி கொண்டார். இந்த டாப் ஸ்கோரர் இன் டோர்னமெண்ட் ஹிஸ்டரி என்று சொல்லி அவரது அந்த வரலாறும் கூட நேற்று எழுதப்பட்டிருந்தது திங்கட்கிழமை நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில். அதுக்கு பிறகுதான் இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டாப்பேஜ் டைமில் அவர் 18வது கோலையும் கூட அடித்து இப்போது 18 கோல்களை அடித்திருக்கின்ற ஒரு சாதனை வீரர் என்று சொல்லி தனது அந்த பெயரை அவர் பதிவு செய்திருப்பதும் கூட மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதுவரைக்கும் 6 வேர்ல்ட் கப்ஸில் மெஸ்ஸி விளையாடி இருக்கின்றார். அதே நேரம் 28 வேர்ல்ட் கப் கேம்ஸையும் கூட அவர் எதிர்கொண்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவரது ஆட்டம் இன்னமும் கூட இந்த 2026 வேர்ல்ட் கப்பில் மிக சிறப்பாக இருக்கும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது பல மடங்கு உயர்ந்திருக்கின்றன. அந்த ஒரு கேம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நேற்றைய தினம் நிகழ்ந்திருந்தது. அதே மாதிரி தான் பிரான்சுக்கும் ஈராக்குக்கும் இடையில் நடைபெற்றிருந்த அந்த ஒரு போட்டியும் மிக முக்கியமான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது. அந்த போட்டி நடைபெற்ற இடத்தில் இருந்திருக்கக்கூடிய திடீரென்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு இடியுடன் கூடிய மழையின் காரணமாக ஒரு ஹாஃப் டைமோடு அந்த போட்டி வந்து சற்று பிற்போடப்பட்டு மீண்டும் நடைபெற்றிருந்ததையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். நேற்றைய தினம் பிரான்ஸ் வந்து 3 கோல்ஸை அடித்து ஈராக்குக்கு எதிரான அந்த வெற்றியையும் கூட அது பெற்றிருந்தது. குரூப் ஐ பொறுத்தளவில் நோர்வே செனகலை எதிர்த்து விளையாடி இருந்தது என்பதையும் சொல்லலாம். 2 அணிகளும் பலமிக்க அணிகளாகத்தான் மோதிக்கொண்டிருந்தன. நோர்வே வந்து 3 கோல்ஸை போட்டிருந்தது. செனகலினால் 2 கோல் மட்டும்தான் போட முடிந்திருந்தது. இருந்தாலும் கூட ஒரு பரபரப்பான ஒரு கேமாகத்தான் நேற்றைய தினம் நோர்வே செனகல் விளையாடியிருந்த அந்த போட்டியும் கூட நடைபெற்று நோர்வே அதில் வெற்றி பெற்றிருந்தது. ஜோர்டான் அல்ஜீரியா மோதியிருந்தன. அல்ஜீரியா 2 கோல்ஸ், ஜோர்டன் வந்து 1 கோல். எனவே அல்ஜீரியா அந்த போட்டியில் குரூப் ஜேயிலும் கூட நேற்று வெற்றி பெற்றிருந்தது என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கும் மிக முக்கியமான கேம்ஸ் நடைபெற இருக்கின்றன. 1 மணிக்கு என்று சொல்லி பார்த்தால் குரூப் கேயில் போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இணைந்து விளையாடக்கூடிய அந்த ஒரு கேம் நடைபெற போகின்றது. அதே நேரம் 4 மணிக்கு இங்கிலாந்து கானா இந்த 2 நாடுகளும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கேமையும் கூட நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் குரூப் எல்லில் பனாமா குரோஏஷியாவை எதிர்கொள்ளப் போகின்றது 7:00 மணிக்கு. இது வந்து டொரோண்டோ ஸ்டேடியத்தில் நடைபெறுகின்ற போட்டியாகவும் இருக்க போகின்றது. எனவே இந்த 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் டொரோண்டோ ஸ்டேடியம் வந்து தனது 4வது கேமை இன்றைக்கு ஹோஸ்ட் பண்ணுகின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமகிழ்ச்சியான ஒரு விடயம். எனவே பனாமா குரோஏஷியா இந்த 2 நாடுகளும் மோதப்போகின்ற அந்த ஒரு கேம் இன்றைக்கு 7 மணிக்கு டொரோண்டோ ஸ்டேடியத்தில் நடைபெறப் போவதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 10:00 மணிக்கு என்று சொல்லி பார்த்தால் கொலம்பியா டிஆர் கொங்கோவை எதிர்கொள்ளப் போகின்றது. எனவே இந்த 4 கேம்ஸும் தான் இன்று நடைபெற இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லலாம். கனடாவுக்கு நாளைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். குரூப் பியில் இப்போது தன்னை ஒரு சிறந்த இடத்தில் வைத்திருக்கக்கூடிய கனேடிய அணி சுவிட்சர்லாந்தை எதிர்கொள்ளுகின்றது. நாளைய தினம் 3 மணிக்கு அந்த ஒரு போட்டியும் கூட நடைபெறப் போகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களை முக்கியமான விடயங்களாக இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் 2026 இந்த வேர்ல்ட் கப் என்று சொல்லி பார்த்தால் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய போட்டிகளின் அடிப்படையில் லீடிங் ஸ்கோரர்ஸ் அவர்கள் தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். நேற்றைக்கு தான் மெஸ்ஸி வந்து வேர்ல்ட் கப் கோல்ஸ் ரெக்கார்டை முறியடித்து தனது பெயரை பதிவு செய்திருந்தார் என்பது தொடர்பாகவும் மீண்டும் அந்த ஒரு முக்கியமான தருணத்தையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் மெஸ்ஸி மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில வீரர்களும் கூட இப்போது அதிகம் கவனம் பெறுகின்றார்கள். பிரான்சின்
எம்பாப்பே. அவரும் கூட இரண்டு போட்டிகள் நடைபெற்றிருந்த நிலையில் 4 கோல்ஸை அடித்து தன்னை ஒரு முதன்மை வீரராக மீண்டும் அவரும் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே நேரம் எர்லிங் ஹாலண்ட் இவரும் கூட 4 கோல்ஸை இதுவரைக்கும் 2 கேம்ஸில் அவர் பெற்றிருக்கின்றார் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இந்த 2026 வேர்ல்ட் கப் தொடர்பாக பேசப்படுகின்றது. 1954 ஆண்டு அதுக்கு பிறகு இந்த உலகக்கோப்பை வரலாற்றில் வெறும் 2 போட்டிகளில் விளையாடி 3 வீரர்கள் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கோல்களை அடித்திருப்பது இதுதான் 2வது முறை என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 1954 பிறகு இதுதான் முதல் தடவை என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். 54 இதே மாதிரி நிகழ்ந்திருக்கின்றது அதுக்கு பிறகு. எனவே பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்த மாதிரி வெறும் 2 கேம்ஸில் மட்டும் ஆடி 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கோல்ஸை 3 வீரர்கள் வந்து பெற்றிருக்கின்றமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே இது வந்து இந்த ஃபுட்பால் சீசனில் ரசிகர்கள் வந்து பார்த்து மகிழக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கோல் ஸ்கோரிங் என்பது தொடர்பாக தான் அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். முதன்மை பிளேயராக இப்போது லியோனல் மெஸ்ஸி இருக்கின்றார். 2 கேம்ஸ் விளையாடி இருக்கின்றார் இந்த 2026 வேர்ல்ட் கப்பில். 5 கோல்ஸை அவர் பெற்றிருக்கின்றமை இங்கு மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அடுத்ததாக பிரான்சின் எம்பாப்பே, இவர் வந்து அதே மாதிரி 2 கேம்ஸில் விளையாடி 4 கோல்ஸை பெற்றிருக்கின்றார். அடுத்ததாகத்தான் எர்லிங் ஹாலண்ட் வந்து அதே மாதிரி 2 போட்டிகளில் 4 கோல்ஸை அவரும் பெற்றிருக்கின்றார். அடுத்ததாக சொல்லி பார்த்தால் ஜெர்மனியின் முக்கியமான இன்னும் ஒரு வீரர் டேனிஸ் உண்டா, இவரும் கூட 2 கேம்ஸில் விளையாடி 3 கோல்ஸை பெற்றிருக்கின்றார். அதை தாண்டி கனடாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு வீரர் அடுத்ததாக ஜோனத்தன் டேவிட், இவரும் 2 கேம்ஸில் விளையாடி 3 கோல்ஸை பெற்று தன்னையும் ஒரு முதன்மை நிலையில் நிலைநிறுத்தி இருக்கின்றார் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வேர்ல்ட் கப் 2026 மிக பரபரப்பாக நடைபெற்று வருகின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஆண்டின் டோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் East FM 102.7.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656,
7: 416-906-5656. வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
8: இசையுடன் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: மற்றும் GKJ சர்வீசஸின் புதியதோர் பரிமாணம் 5-star tours, கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
2: காரத்துக்குறாங்களப்பா, காரத்துக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பு, 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன், எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி விளம்பரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
7: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: என்ன யோசினே,
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
15: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

11 மணியோரு நிமிடம் இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில். இஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8-412-12, இஸ்ட் எஃப்எம் 102.7 அட் ஜிமெயில் டாட் காம், இமெயில் முகவரி யூடியூபில் இஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை வந்து நாளைய தினம் 1% குறைய போகின்றமை தொடர்பாக சொல்லப்படுகின்றது. 21 இப்போதைய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருக்கின்றது, எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வென்று சரிபார்த்தால் 25 இருக்கும். பிற்பகல் வேளையில் 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு பொழுதில் 14-13 இரவின் உடனடியாகவும் இருக்கும். தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சத்துக்குரிய சாத்தியங்களை இன்றைய தினம் கொண்டிருக்கின்றது. 9:02 தான் சூரிய அஸ்தமனம் இன்று நடக்கும் என்பதையும் எதிர்வு கூறுகின்றார்கள். எனவே வெளிச்சமான நல்ல வெப்பநிலை உருவுடன் கூடிய அதிக வெப்பம் இல்லாத அழகான ஒரு நாளாக இன்றைய தினத்தை தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாளைய தினமும் கிட்டத்தட்ட இன்று போலதான் இருக்கும். 23-25 வரை உணரப்போகின்ற புதன்கிழமை பிரதானமாக வெயிலோடும் இருக்கும். வியாழக்கிழமைதான் மழை நாளாக இருக்கலாம். காலையிலிருந்து மழை தூறல் தொடங்கும். மதிய பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவில் மழை, மாலையில் 3 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. வெப்பநிலை சற்று குறைந்து 19 இருக்கும். 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை வெளிச்சம் முகிலும் அடைந்திருக்கும். 21 வெப்பநிலை 23 உணரப்படும். வருகின்ற வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை 21-23 உணரப்படும். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில் 24-28 வரை உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள் 23-27 உணரப்போகின்றோம். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும் என்பது தொடர்பாக இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. சமரை நாங்கள் தொடங்கியிருந்தாலும் அதிக வெப்பத்தை இன்னமும் கூட சந்திக்கவில்லை. ஆனால் ஐரோப்பாவின் பல நாடுகள் கடுமையான வெப்ப அலைக்குள் சிக்கி தவிக்கின்றமை தொடர்பாகத்தான் பல தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. பிரிட்டனின் பிகஸ்ட் ட்ரெயின் ஆபரேட்டர் வந்து தனது பாசஞ்சர்ஸுக்கான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. நாளைக்கு, நாளை மறுதினம் வியாழக்கிழமை தயவு செய்து நீங்கள் டிராவல் பண்ணாதீர்கள் என்று சொல்லித்தான் ஒரு எச்சரிக்கையை அந்த ஒரு ட்ரெயின் ஆபரேட்டர் வெளியிட்டிருக்கின்றமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் போன்ற இடங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட் தொடர்பான ஒரு ரெட் வார்னிங்கும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினமும் அதே மாதிரி தினம் இருக்கும். நாளைக்கு வியாழக்கிழமையும் கூட அந்த மாதிரியான ரெட் வார்னிங்குக்குரிய நிலைமைகள் தான் இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இன்று செவ்வாய்க்கிழமை ஸ்காட்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து போன்றவை இந்த வருடத்தின் அதிஉச்ச வெப்பநிலையை பதிவு செய்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் குறைந்ததொரு 312 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. முழுமையாக அல்லது பகுதியளவில் மூடப்பட்டிருக்கின்றவை தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் யூகேயில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி சதர்ன் இங்கிலாந்தில் நேற்றைய தினம் இரவு வேளை 29,000 ஃபிளாஷஸ் ஆஃப் லைட்னிங்கும் கூட பதிவாகியிருந்தது என்று சொல்லி யூகே மீட்டரோலஜிக்கல் ஆஃபீஸும் கூட தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ரெட் வார்னிங் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து மனித வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் தொடர்பான ஒரு அலர்ட்டாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மோஸ்ட் சிவியர் லெவல் ஆஃப் அலர்ட் என்று சொல்லித்தான் இந்த ரெட் வார்னிங் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டேஞ்சரஸ் வெதர் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில்தான் அல்லது உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்று சொல்லி அதை எதிர்கொள்கின்ற போதுதான் இந்த மாதிரியான மோஸ்ட் சிவியர் லெவல் ஆஃப் அலர்ட்டை விடுப்பார்கள். அந்த நிலைமைகள் தான் இப்போது பிரிட்டனின் பல இடங்களிலும் உருவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் நேற்றிரவு வந்து இங்கிலாந்தின் பல பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழையும் ஏற்பட்டிருந்ததை இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. பிரான்ஸ் வந்து மிக கடுமையான வெப்பத்தை தொடர்ந்து சந்தித்து வருகின்றமை தொடர்பாக இந்த வாரம் ஆரம்பம் முதலே பல செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நேற்றைய தினமும் பிரான்ஸ் அரசாங்கம் இந்த வெப்பத்தை எதிர்கொள்வதற்காக பராமரிக்கப்படாத அல்லது மேற்பார்வை இல்லாத நீர்நிலைகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. ஆனாலும் கூட அதை மீறி சென்ற ஒரு 40 பேர் வரைக்கும் இதுவரைக்கும் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த வியாழக்கிழமையிலிருந்து ஒரு 40 பேர் இந்த ஹீட்வேவ் தொடர்பான உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். இதில் மிக அதிக அளவிலானவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த
செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. செவரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரியான நிலைமைகளை எதிர்கொள்ளுகின்றன. பிரான்ஸோடு சேர்த்து ஸ்பெயின், இட்டலி போன்றவையும் இப்போதைய இந்த ஹீட்வேவின் காரணமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளாக இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. பிரான்ஸ் வந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை வந்து ஜூன் மாதத்திற்கான ஹாட்டஸ்ட் டேயை வந்து பதிவு செய்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றன. அதே நேரம் இரவு பொழுதின் வெப்பநிலையும் மிக உச்சமாக இருந்திருக்கின்றதாம். அதுவும் ஒரு சாதனை அளவு என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இரவு வேளை 21.6 டிகிரி செல்சியஸ் நீடித்தது என்று சொல்லியும் மீடியோ பிரான்ஸும் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. பிரான்சின் அரைவாசிக்கும் மேற்பட்ட பகுதி ரெட் அலர்ட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. ஸ்பெயின் வந்து பல இடங்களிலும் நேற்றைய தினம் இன்றைய தினமெல்லாம் 40 தாண்டிய வெப்பநிலை இருக்கும் என்பது தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் இப்போதைய இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை அதிகம் சந்திக்கக்கூடிய, அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடாக ஸ்பெயின் காணப்படுகின்றமை தொடர்பாக தொடர்ச்சியாகவே காலநிலை வல்லுநர்கள் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 2000 2025 இடைப்பட்ட காலப்பகுதியில் ஸ்பெயின் வந்து 10 ஹீட்வேவ்ஸை பதிவு செய்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அது இப்போது பொதுவான ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஆனால் அது 2000 முற்பட்ட 25 வந்து வெறும் ஒரு 2 ஹீட்வேவ்ஸ் தான் ஏற்பட்டிருந்தமை தொடர்பாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இப்போது ஒரு மிக மிக அதிகமாக அடிக்கடி அதிகளவில் ஏற்படக்கூடிய வெப்ப அலைகளை ஸ்பெயின் சந்தித்து வருகின்றது காலநிலை மாற்றத்தின் விளைவாக என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இட்டலிக்கு வரலாம். இட்டலியும் கூட தனது 15 முக்கியமான நகரங்களுக்கான ஹீட்வேவ் அலர்ட்டை விடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிகம் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய முக்கியமான பல நகரங்கள் ரோம், மிலன், ஃப்ளோரன்ஸ், வெனிஸ் போன்ற நகரங்கள் எல்லாம் இந்த ஹீட்வேவுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக அந்த எச்சரிக்கைகள் தொடர்பான விவரங்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஐரோப்பாவின் பல நாடுகள் மிக கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளுகின்ற ஒரு காலப்பகுதி இது. 11:08 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:13 ஆகி இருக்கின்றது. சுத்தம் என்றால் டெட்டால் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். பல இடங்களிலும் இந்த டெட்டாலை நாங்களும் பயன்படுத்தியிருக்கின்றோம். சிறு வயது முதலே அதன் பயன்பாடு நாங்கள் அறிந்த ஒன்றுதான். இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹைஜீன் பிராண்டாகத்தான் இந்த டெட்டால் இருக்கின்றது. ஆனால் பல இடங்களிலும் அது விற்கப்படுகின்றது. உள்ளூர் தயாரிப்புகளும் கூட இருக்கின்றன. ஆனால் அதே பிராண்டில் தான் என்பதையும் தான் சொல்லலாம். இந்த சுத்தம் அதனை உறுதிப்படுத்தும் டெட்டோலுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை தொடர்பாகத்தான் ஒரு முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சைனாவில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அட்வர்ட் தான் இப்போது அதற்கு பேக்ஃபயர் ஆகியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஒரு பாலின பாகுபாட்டை எதிர்க்கக்கூடிய வகையில் என்று சொல்லித்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விளம்பரம் ஒன்றுதான் அதற்கு எதிராக இப்போது திரும்பி இருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மல்டிபர்பஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் தொடர்பான ஒரு 5 நிமிடங்கள் நீளக்கூடிய ஒரு அட்வர்ட் ஒன்றில் ஒரு குறும்படமாகவும் கூட அதனை வெளியிட்டிருந்தார்களாம். ஒரு மைக்ரோ டிராமாவாக அது உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு ஆண் ஒருவர் தனது பார்ட்னரை வந்து தேடிக்கொண்டிருக்கின்றார். அதே நேரம் ஏனைய ஆண்களால் கலங்கப்படாத ஒரு சுத்தமான ஒரு பார்ட்னர் ஒன்றைத்தான் அவர் தேடிக்கொண்டிருப்பது தொடர்பாக அதில் காட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு புதிய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றை சந்திக்கின்றார். ஆனால் அவரோடு பழகுகின்ற போதுதான் அவருக்கு வந்து பிற்போக்கான மனப்பாங்கு இருக்கிறது. அதே நேரம் அந்த பெண்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவராக அவர் இருந்திருப்பதன் காரணமாக அந்த பெண்ணோடு அவர் அந்த ஒரு உறவு முறிவை சந்திக்கின்றார் என்பதையும் கூட அந்த குறும்படத்தில் காட்டுகின்றார்களாம். கடைசியாக அந்த டெட்டால் வந்து தனது ஒரு முக்கியமான கருத்தை வெளியிடுகின்றது. ஒரு சொல்யூஷன் என்னென்று சொல்லி பார்த்தால் டாக்ஸிக் மென் ஆர் ஜஸ்ட் லைக் பாக்டீரியா என்று சொல்லித்தான் கடைசியாக டெட்டோலின் முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய வகையில் அந்த ஒரு அட்வர்ட் வந்து நிறைவு பெறுகின்றது. ஒரு 5 நிமிடங்கள் நீளக்கூடிய ஒரு மைக்ரோ டிராமாவாக அந்த ஒரு விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அதுதான் அந்த பெரிய நிறுவனத்திற்கு அல்லது அந்த பிராண்டுக்கு எதிராக பல கருத்துக்கள் வெளியிடப்படுவதற்கும் காரணத்தை உருவாக்கியிருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த விளம்பரம் வந்து சீன இணையதளத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. நிறைய யூசர்ஸ் வந்து இது ஒரு பெண்களை பொருளாக காட்டக்கூடிய ஒரு விளம்பரம் என்று சொல்லியும் அந்த பிராண்டை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட அழைப்பை விடுத்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அதே நேரம் டெட்டோலும் கூட அதற்கு இப்போது எதிர்வினை ஆற்றி இருக்கின்றது. அந்த விளம்பரம் இப்போது நீக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அது வந்து ஒரு பாலின பாகுபாடுகளை விமர்சிக்கும் நோக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டது என்று சொன்னாலும் அதுக்கு பிறகு அதை பலர் வந்து கொஞ்சம் குறுக்கி இடையில் எடிட் பண்ணி எல்லாம் சொல்லி அவர்கள் அதனை பிரசுரித்திருந்தார்கள். அது வந்து முக்கியமாக அந்த மையக்கரத்தை வந்து தெரிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கியிருந்தது என்று சொல்லித்தான் டெட்டோல் அதற்கான விளக்கத்தையும் கூட கொடுத்திருந்ததையும் இங்கு பார்க்க முடிகின்றது. பலரையும் அதில் குறிப்பாக பெண்களையும் அது புண்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்து கொள்கின்றோம். அந்த விளம்பரத்தின் உள்ளடக்கத்தை உருவாக்குவதிலும் மதிப்பாய்வு செய்வதிலும் ஏற்பட்ட எந்த ஒரு கவனக்குறைவுக்கும் நாங்கள் பொறுப்பேற்கின்றோம் என்று சொல்லியும் டெட்டோல் நேற்று திங்கட்கிழமை இது தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றையும் வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இப்போது நாங்கள் இந்த மாதிரியான அந்த விளம்பரங்கள் தொடர்பான அல்லது அதன் அந்த மையக்கருத்து தொடர்பாக நாங்கள் மறு ஆய்வு செய்ய போகின்றோம் என்று சொல்லியும் டெட்டோல் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விளம்பரத்துக்கு கீழ் நிறைய பேர் சைனீஸ் சோஷியல் மீடியாஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸிலே கடந்த ஒரு சில நாட்களாக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு மனிதரது அந்த பியூரிட்டியை இந்த மாதிரியான டெட்டோல் ப்ராடக்ட்ஸ் தான் உறுதி செய்கின்றது என்பது தொடர்பாக காட்ட முயற்சிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நபரின் தூய்மையை வந்து டெட்டோல் தயாரிப்புகளின் அந்த கிருமி நாசினி திறன்களுடன் ஒப்பிடக்கூடிய அந்த முயற்சி வந்து மிக மிக அபத்தமானது என்று சொல்லித்தான் பலர் தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வெய்போவில் நிறைய கருத்துக்கள் இதற்கு எதிராக வெளியிடப்பட்டிருக்கின்றன. வாட் எ ட்ராஷி அட்வர்டைஸ்மெண்ட் என்று சொல்லியும் கூட பலர் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். வாட் எ ஹோப்லெஸ் கம்பெனி, வாட் இஸ் தியர் சீனியர் மேனேஜ்மெண்ட் டூயிங் என்று சொல்லியெல்லாம் கூட நிறைய கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. தாங்கள் இந்த டெட்டோலை இனிமேல் பயன்படுத்தப் போவதே இல்லை, மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இப்போது கிடைக்கின்றது என்று சொல்லியும் கூட பலர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் டெட்டோல் இந்த மாதிரியாக சைனாவில்
ஒரு சிக்கலில் சிக்கிக்கொள்வது இதுதான் முதல் தடவை அல்ல என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி ரக்ஹிட் அதுதான் இந்த டெட்டோலை வந்து தயாரிக்கின்றது. ஆனால் பல நாடுகளிலும் அது விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிய தனித்துவமான விளம்பரங்களையும் கூட அந்த நிறுவனம் உருவாக்கி வருகின்றது. இதே மாதிரி தான் நாம் கடந்த வருடமும் சைனாவில் ஒரு எதிர்ப்பை அது எதிர்கொண்டிருந்தது. அதில் காட்டப்பட்ட வடிவம் என்று சொல்லி பார்த்தால், திருமணத்திற்கு முதல் நாள் ஒரு பெண் வந்து திருப்பி அனுப்பப்படுகின்றார். காரணம் என்று சொன்னால், அவர் சுத்தமாக இல்லை என்ற ஒரு காரணத்தினால் தானே அவர் திருப்பி அனுப்பப்படுகின்றார் வெடிங்குக்கு முதல் நாள். எனவே அந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கூட பெரிய ஒரு எதிர்ப்பை கொண்டு வந்திருந்தது கடந்த வருடம் என்பதை தொடர்பாகவும் அந்த விடயங்கள் இங்கு ஞாபகப்படுத்துகின்றன. டெட்டோல் சந்திக்கக்கூடிய எதிர்ப்பு தொடர்பாக என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 11:19 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 Finch Avenue East Unit 226 அல்லது 3443 Finch Avenue East Unit 402 அல்லது 3630 Lawrence Avenue East Unit 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்,
10: என்னது
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
11: ஏழு நாட்களும் இல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: அட நாட்டுக்கோட்ட செட்டியாரு, நான் விரும்பும் குட்டியாரு நீ தானே மானே.
1: நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:33 ஆகி இருக்கின்றது. ரிமோட் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் நார்தர்ன் ஆஸ்திரேலியா, அங்கு வந்து ஒரு நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பைடரை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு இறைப்பிடிக்கும் நடத்தியே அது காட்டுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த ஆச்சரியமும் கூட இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். என்ன அது செய்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரே ஒரு வகையான எறும்பை பிடிப்பதற்காக அது வந்து இந்த கேரபோல்ட் மாதிரியான ஒரு சில்க் ட்ராப் ஒன்றை அது பயன்படுத்துகின்றமை தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கவன் மாதிரி ஒன்றை வந்து எறிந்து பிடிக்கக்கூடிய ஒரு பட்டு பொறி ஒன்றை, சில்க் ட்ராப் ஒன்றைத்தானாம் அது உருவாக்குகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஒரே ஒரு எறும்பினத்தை பிடிப்பதற்குத்தான் அதை பயன்படுத்துகின்றது என்பதையும் இங்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த சிலந்தியை பொறுத்தளவில் இது வந்து ஒரு நாக்டர்னல் பிரெடேட்டர் என்று சொல்லித்தான் இப்போது இந்த ரிசர்ச்சர்ஸ் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இரவில் மட்டும் வேட்டையாடக்கூடிய ஒரு சிலந்தியாகவும் கூட இருக்கின்றதாம். அதுதான் அந்த பகுதியில் காணப்படக்கூடிய மிக மிக அக்ரஸிவான ஒரு எறும்பு. அதனை பிடிப்பதற்குத்தான் இந்த மாதிரியான ஒரு யூனிக் ஹண்டிங் மெத்தடை அது பயன்படுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த எறும்பினங்கள் என்று சொல்லி பார்த்தால் அவையும் கூட மிக ஆபத்தான எறும்பினங்களாகவும் கூட இருக்கின்றன. எனவே இந்த ஆக்ரோஷமான ஆபத்தான எறும்புகளை பிடிப்பதுக்குத்தான் அந்த சிலந்தி வந்து இந்த மாதிரியாக ஒரு சில்க் ட்ராப் ஒன்றை, கேட்டபால்ட் மாதிரி பயன்படுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களை விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த பொறியின் அதிக மிக சக்தி என்று சொல்லி பார்த்தால் அந்த ஜெட் விமானிகள் அனுபவிக்கக்கூடிய உச்சக்கட்ட ஈர்ப்பு விசையை விட 15 மடங்கு அதிக விசையோடு ஒரு எறும்பு ஒன்றை பெரிய வலைக்குள் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு அது ஒரு மிக பலமிக்க ஒரு பொறியாகத்தான் இருக்கின்றது என்பதையும் கூட அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச்சர் ப்ரொஃபஸர் அஜய் நரேந்திரா தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிலந்திக்கு வந்து இன்னும் முறையாக பெயரிடவில்லையாம். ஆனாலும் கூட அது செய்யக்கூடிய அந்த ஒரு ஆச்சரியம் தரத்தக்க நடத்தையின் காரணமாக பழைய கால போர்களில் இந்த கற்களை அறிவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு ஏன்ஷியன் வெப்பன், அதன் பெயரை இப்போது வைத்து அழைக்கின்றார்கள். ஒரு நிக்னேம் ஒன்று அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பாலிஸ்டா என்று சொல்லித்தானாம் அது அழைக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பழைய போரில் இந்த கற்களை அந்த ஒரு ஆயுதம் அறிவது மாதிரி தான் இந்த சிலந்தி வந்து அந்த இரையை நோக்கி அது தனது அந்த ஒரு பட்டு பொறியை எறிந்து அதனை பிடித்துக் கொள்கின்றது என்று சொல்லித்தான் ஒரு காரண பேர் பாலிஸ்டா என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஃபார்மல் நேம் இன்னமும் கூட வைக்கப்படவில்லை அந்த சிலந்தி இனத்துக்கு என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். இந்த பொறி வைக்கும் முறை என்று சொல்லி பார்த்தால் இந்த சிலந்தி வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இரைகளை ஒவ்வொன்றாக பிடிப்பதுக்கு பயன்படுத்துகின்றது. அதே நேரம் இந்த எறும்பு புற்றுகள் இருக்கும், அல்லது அவை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பாதைகள் இருக்கும், அவற்றின் கூடுகள் இருக்கும். எனவே அவற்றிலிருந்து அந்த தனித்த எறும்பை தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தூரத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு மிக சிறந்த ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கின்ற ஒரு வழியாகத்தான் அது பயன்படுத்துகின்றது என்று சொல்லியும் கூட இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆய்வாளர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எறும்புகள் மிக ஆபத்தான எறும்புகள் பல இந்த பூமியில் வாழ்கின்றன. அதிலும் ஒரு சில எறும்புகள் வந்து கெமிக்கல் டிஃபென்சஸை பயன்படுத்துகின்றன ஆபத்துக்களை எதிர்கொள்வதற்காக, ரசாயன பாதுகாப்புகளை வைத்திருக்கின்றன. அதில் வந்து ஒரு சில இனங்கள் வந்து மிக அதிகமாகவே நச்சுத்தன்மை கொண்ட அந்த சுரப்புகளையும் கூட அதனை நெருங்கக்கூடிய அந்த ஆபத்தான உயிரினங்களை நோக்கி வெளியிடுகின்றன. அது அதுக்கு வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அதை தாண்டி இன்னும் ஒரு சில எறும்புகள் வந்து தங்களது அந்த ஒரு எதிரிகளை சூழ்வதற்காக படையாக அவை வருகின்றன என்று சொல்லியும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான ஆபத்துக்களிலிருந்து தான் அந்த அக்ரஸிவான அந்த ஆன் ஸ்பீஷீஸிலிருந்து தப்பிக்கொண்டு அவற்றை இரையாக்குவதற்காக அந்த சிலந்தி இப்படிப்பட்ட ஒரு பொறிமுறையை பயன்படுத்துகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் மேக்வாரி யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கின்ற அந்த டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு 10 நாள் இரவு பொழுதை நார்தர்ன் குயின்ஸ்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் செலவிட்டிருக்கின்றார்கள். இந்த ஸ்பைடரின் அந்த பிஹேவியரை சரியாக கணிப்பதற்காக என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அங்கு தங்கியிருந்த அவர்கள் ஹை ஸ்பீட் அண்ட் இன்ஃப்ராரெட் கேமராஸ் எல்லாம் பயன்படுத்தித்தான் அதன் நடத்தைகளை ஆராய்ந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஜேர்னல் கரண்ட் பயாலஜியில் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த பாலிஸ்டா ஸ்பைடர் வந்து அந்த அக்ரெசிவான அந்த எல்லைகளை வடிவமைக்கக்கூடிய அந்த கிரீன் ட்ரீ ஆண்ட்ஸ் வாழக்கூடிய அந்த மரங்களில் தானாம் இலைகளுக்கு கீழே இருக்கின்ற கூடுகளில் பகல் பொழுதை கழிக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த சிலந்தி வலைகள் வந்து இலைகளுக்கு கீழே மறைக்கப்பட்டிருக்கின்றன, அதில் தான் பகல் பொழுதை கழிக்கின்றது. ஆனால் இரவில் தான் இந்த மாதிரியாக இந்த பொறிமுறையை பயன்படுத்தி ஓசோஃபிலா ஸ்மாராக்டினா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு அக்ரெசிவ் டெரிட்டோரியல் கிரீன் ட்ரீ ஆண்டை அது வேட்டையாடுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். இரவு நேரத்திற்கு பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டருக்கு கீழே இறங்குகின்றதாம். மன்னிக்கவும், 50 சென்டிமீட்டர் நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில்கை வந்து அது கீழே தரை பகுதியை நோக்கி விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பட்டு நூல் தான் அந்த இரையை குறிவைத்து மீண்டும் அந்த இரையை தனது அந்த ஒரு வலைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு கவன் மாதிரி செயற்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த ஆச்சரியம் தரத்தக்க தகவல்களை அந்த விஞ்ஞானிகள் வெளியிட்டிருப்பதையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே ஒரு வித்தியாசமான ஒரு சிலந்தி ஒன்றுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சிலந்தி வலைக்கு அண்மையில் ஏனைய எறும்பினங்களையும் கூட விட்டு பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிலந்தி அந்த ஒரு கிரீன் ட்ரீ ஆன்ஸை பிடிப்பதுக்காக மட்டும்தான் அந்த ட்ராப்பை பயன்படுத்துகின்றது என்று சொல்லியும் அந்த ஆய்வாளர்கள் குழு தெரிவித்திருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே ஒரு சிலந்தியின் வலை ஒரே ஒரு இரையை பிடிப்பதுக்காக வடிவமைக்கப்பட்டிருப்பது பெரும் ஒரு ஆச்சரியம் தரத்தக்க விடயம் என்பது தொடர்பாகவும் அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த புதிய சிலந்தியினம் வந்து ப்ரோஸ்போஸ்டிரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். கிரேக் ஆண்டர்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பயோமெடிக்கல் ரிசர்ச்சர் தான் அதனை முதலில் அவதானித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:40 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9659-22-6475490059.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
6: 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

பதினொரு மணி 51 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு நாளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிக வெப்பமும் இல்லாத நிலை இன்றைக்கும் நீடிக்கின்றது. இப்போதைய வெப்பநிலை என்று சொன்னால் 22 டிகிரி செல்சியஸ், 23 நாங்கள் உணர்கின்றோம். எனவும் வெப்பநிலை உயர்ந்து ஒரு 4-5 மணி அளவில் 24 டிகிரி செல்சியஸாக இருக்கும். 26 நாங்கள் அந்த பொழுதில் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுது இன்றைக்கு இருக்கும். 9:02 தான் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது என்பதையும் இன்றைய தினம்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220 6479750524.
4: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
5: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, காப்ரோ, 4367-2394-416-289-9993.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 23 2026 செவ்வாய்க்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. 3 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கு சொன்ன மாதிரி நல்ல பிரகாசமான அழகான வெளிச்சமான செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்றது. அதே போன்று வெளியே நாங்கள் வெப்பநிலையையும் பார்க்கலாம். வெளிச்சமா இருக்கு, குளிரா இருக்கு, அல்லது பரவாயில்லையா என்ற மாதிரி பார்த்தா இன்றைக்கு நல்லா தான் இருக்கு. 22 இருக்கிறது இப்பவே வெப்பநிலை. இன்று 24 வரை அதிகூடிய வெப்பநிலை உயர்வு இருக்க போகிறது. 3 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். நாளைக்கு சூரிய வெளிச்சமும் மிகவும் இணைந்திருக்கும். அது 24 தான் நாளைக்கும் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. சரி, எரிபொருள் விலை என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இன்று நேற்றிலிருந்து பார்க்கையில் இன்றைக்கு வந்து எந்த மாற்றமும் இருக்கவில்லை. இன்றைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு மகிழ்ச்சியான குட்டி மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு வந்து நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது எரிபொருள் விலை. அப்படியே வந்து நாங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் எங்களோட இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது east.fm.ca இருக்கின்றது. அதனூடாக எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னாலும் east.fm.ca. அதே போன்று east.fm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 416-824-1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212, 1212,

12 மணி 10 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை எஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் எஸ்டெஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். எஸ்டெஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நேற்றைய நாள் வந்து அர்ஜென்டினாவுக்கும் அதே போன்று எந்த அணிக்கும் இடையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அர்ஜென்டினாவினுடைய மெஸ்ஸி வந்து உலக சாதனையை படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வழியிலே இன்றைக்கும் வந்து ஏராளமான போட்டிகள் வந்து இடம்பெற இருக்கின்றன. அதிலே பார்க்கையில் இன்றைக்கு 7 மணிக்கு எங்களுடைய ட்ரோனோ ஸ்டேடியத்தில் கூட இந்த போட்டிகள் வந்து இடம்பெறப் போகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பனாமா மற்றும் குரோஷியா அணிகள் மோத இருக்கின்றன இன்று 7 மணிக்கு ட்ரோனோ ஸ்டேடியத்தில். இது தொடர்பான ஏராளமான விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கிடையில் 1 மணிக்கு போர்ச்சுகலுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலே வந்து போட்டி 1 மணிக்கு ஆரம்பமாக போகிறது. இங்கிலாந்துக்கும் கானாக்கும் இடையிலான போட்டி 4 மணிக்கு இடம்பெற போகிறது. அதே போன்று 10 மணிக்கு வந்து கொலம்பியா மற்றும் காங்கோ குடியரசு ஆகிய நாடுகளுக்கிடையே அடுத்த போட்டியும் 20:10 இடம்பெற போகின்றது. அதேபோன்று மெஸ்ஸி என்னென்ன சாதனை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், நேற்று வந்து ஏராளமான சாதனை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 6 உலக போட்டிகளில் வந்து விளையாடி இவர் வென்றிருக்கின்ற கோல் பெற்றிருக்கிறார். 6 போட்டிகளில் வந்து தொடர்ச்சியாக இவர் கோல் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஒரு பெண், பிரேசிலியன் பெண் மாட்டா, அவர் வைத்திருந்த ரெக்கார்டை வந்து இவர் உடைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்லாமல் மெஸ்ஸின் அந்த சாதனைகளை வந்து சொல்வதற்கு வாயில் அவ்வளோ விஷயங்கள் வைத்திருக்கிறார். 38 வயதான இவர் பல சாதனைகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறார். 18 கேரியர் கோல்ஸையும் இவர் பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆல் டைம் டாப் ஸ்கோரராகவும் இவர் காணப்படுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 18 கேரியர் கோல்ஸை இவர் பெற்றதன் மூலம் நேற்று 2 கோல்ஸை போட்டு இவர் வந்து ஜெர்மனியினுடைய மிராஸ்லோவ் அவருடைய அந்த சாதனையை வந்து முறியடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல சாதனைகள் நேற்றைய நாள் வந்து மெஸ்ஸியினால், அர்ஜென்டினாவினுடைய மெஸ்ஸியினால் வந்து பெறப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரி, இந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் 1 மணியிலிருந்து போர்ச்சுகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான நிலவரங்களையும் பார்க்க இருக்கிறோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7. சிட்டி நிறைய விஷயங்களே இன்றைய நாள் நடைபெற இருக்கிற போட்டி தொடர்பாக கூறியிருக்கிறது. அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து மனைந்திருங்கள் இஸ்டெஃப்எம்மோடு.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 4163332989. Some conditions may apply.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பன்னிரண்டு மணி 25 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அமேசான் பிரைம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை அதாவது June 26 வரைக்கும் இருக்க போகிறது. அவை அமேசான் பிரியர்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதாவது வாங்கணுமே சொல்லி இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரைம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வேளையிலே சிட்டியை வந்து இன்றைய ஃபீஃபா உலகக்கிண்ணம் தொடர்பாக என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரீயூசபிள் வாட்டர் பாட்டிலை நீங்கள் கொண்டு போகலாம். ஏனென்றால் அங்கே ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கின்றன சொல்லி கூறியிருக்கின்றது. அதே போன்று 2 வயதிலிருந்து அங்கே செல்பவர்கள் டிக்கெட்டை காட்ட வேண்டும். 2 வயதுக்குட்பட்ட இன்ஃபான்ஸ் தான் டிக்கெட் தேவையில்லை. அவர்களுக்கு 2 வயதிலிருந்து அனைவருக்கும் டிக்கெட் தேவை என்று சொல்லி கூறியிருக்கின்றது. அதே போன்று சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று ட்ரோனோ போலீஸார் இருக்க போகின்றார்கள். இன்றைக்கு 7 மணிக்கு பனாமா மற்றும் குரோஷிய அணிகளுக்கு இடையிலான போட்டி எங்களுடைய ட்ரோனோ ஸ்டேடியத்தில் இடம்பெற இருக்கிறது. இது ஒரு முக்கியமான போட்டி 2 அணிக்குமென்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் வெல்பவருக்குத்தான் அடுத்த வாய்ப்பு இருக்க போகிறது. ஆகவே சரியான ஒரு போட்டியாக இது இருக்குமென்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, இந்த நிலையிலே தான் ட்ரோனோ போலீஸார் மக்களுடைய பாதுகாப்பிற்காக ட்ரோனோ ஸ்டேடியம், ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல், டிஎம் டொரண்டோ, அதே போன்று அதற்கு அருகே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் போன்றவற்றில் அதிகமாக காணப்படுவார்கள் இன்றைக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது, மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக. அதே போன்று நோ ட்ரோன் ஜோன்ஸையும் வந்து ட்ரோனோ போலீஸார் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த ட்ரோனோ ஸ்டேடியம், ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் நடைபெறுகின்ற இடங்கள் எப்படின்னு சொல்லி அந்த ஏரியாக்களில் மேட்ச் இருக்கோ இல்லையோ நீங்கள் ட்ரோன்ஸ் எதையுமே பறக்க விட முடியாது, பறக்க விட்டால் உங்களுக்கு தண்டப்பணம் இருக்கும் என்றதை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவிற்கு பயணிக்கும் கனேடியர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு திரும்பிய கனேடிய குடியிருப்பாளர்களின் பயணங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.8% அதிகரித்துள்ளன. 2025 ஜனவரி மாதத்திற்கு பின்னர் பதிவான முதல் அதிகரிப்பு இதுவாகும். குறிப்பாக தரை மார்க்கமாக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 8.1% உயர்ந்து 1.5 மில்லியனாக பதிவாகியுள்ளன. இதேவேளை விமான பயணங்கள் 7.1% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தமாக ஏப்ரல் மாதத்தில் 2.4 மில்லியன் கனேடியர்கள் அமெரிக்க பயணங்களை முடித்து நாடு திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை 15 அளவில் மீள ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு கடந்த ஜூன் மாதம் ஆரம்பமாகி இன்றைய தினம் வரையில் 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் 1ஆம் 2ஆம் கட்டங்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தின் இதுவரையிலான 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 409 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் விஜய் இன்று பதிலளித்து பேசினார். இதன்போது திமுகவை கடுமையாக விமர்சித்ததுடன் ஈழத்தமிழர் நலனுக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டி இருக்கின்றார் முதலமைச்சர் எனவும், குட்டிக்கதை சொல்கின்றேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: காற்றில் பரவும் இசை போல
3: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 5088 9552 4165088 9552 IP Gold House திருமணம் பூப்பனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ஜுவல் ரீஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540 5890
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478 1822798 6478 1822798.
4: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேலையிலே பார்க்கலாம், இந்த லாட்டரி வின் பண்ணி அவர்களுடைய கதை, அதுவும் ஆண்டாரியோ வரலாற்றில் வந்து முதல் தடவையாக அப்படின்னு சொல்லி பதிவாகி இருக்கிறது. இன்னும் அப்படி முதல் தடவையா அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு சகோதரர்கள், அதாவது ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இப்படி ரெண்டு பேர் வந்து முதல் தடவையாக இந்த சிப்ளிங் டுவோ அவர்கள் வின் பண்ணிய ஹிஸ்ட்ரி வந்து இதுதான் முதல் தடவை அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த ஹிஸ்ட்ரி. இந்த ஆண்டு மார்ச் 3 லோட்டோமேக்ஸ் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த ஜாக்பாட் வந்து இந்த டுவோவுக்கு தான் கிடைத்திருக்கின்றதாம். ஒரு ரெண்டு சகோதரர்களுக்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கிடைத்திருக்கின்றது. அந்த மகிழ்ச்சி தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. அது சும்மா மகிழ்ச்சி மட்டுமில்ல, ஒரு ஹிஸ்ட்ரியில் கூட அவங்களை பதிவாக்கி இருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயம். 75 மில்லியன் அப்படி வெல்லப்பட்டிருக்கிறது. வழக்கம் போட்டுதான் ஒரு சகோதரர் வந்து ஒரு நாள் நித்திரக்கல்ல தன்னுடைய அந்த ஆப்பில், ஃபோனில் இருந்த ஆப்பில் தங்களுடைய அந்த டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கிறார். செக் பண்ணி பார்த்த நேரத்தில் பார்த்தால் அது 75,000 அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. நல்லா கண்ணுக்கு எல்லாரையும் போல தான் அவருக்கும் அப்படி இருந்திருக்கு. எங்களுக்கும் ரெண்டு நேரம் நாங்கள் அப்படி தான் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளுவோம். சரி, அப்போ இவருக்கு அப்படி இருந்திருக்கிறது. ஒரு தன்னுடைய கிளாஸஸ் எடுத்து போட்டுவிட்டு திருப்பி பார்த்துருக்கிறார் நல்லா. அப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் 0 இல்லை, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் அடிச்சு பிடிச்ச எல்லாமே தன்னுடைய சகோதரிக்கும் போய் சொல்லியிருக்கின்றார். மாயிலின் என்பது இவருடைய பேராக இருக்கிறது. சகோதரர் பேர் வந்து ஜொனத்தன். ரெண்டு பேருமா பார்த்துருக்காங்க. முதல்ல அவவும் கூட நம்பலையாம், இது வேறு ஏதோ தில்லுமில்லு பண்ணுறாரு போல தன்னை சீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறான். அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே வந்து தாங்கள் இந்த 75 மில்லியனை தான் வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வருமா வராதா வருந்தா நீ. சரி, இந்த நிலையில் தான் அவங்க தங்களுடைய குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, பேரண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய திட்டமிடல்களை நாங்கள் வைத்திருக்கோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நாங்கள் நிறைய மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இப்போது அப்படின்னு சொல்லி அவங்க கூறியிருக்கின்றார்கள். அதை கேட்டு எங்களுக்கு மகிழ்ச்சி தான். சரி, 75 மில்லியன் இப்படி ஒரு தங்கை அதே போன்று ஒரு அண்ணன் ரெண்டு பேரால் வெல்லப்பட்டிருந்ததுன்னு சொல்லி அந்த கதை கூறப்பட்டிருக்கிறது. இவங்க அந்த 2 வருடமாகத்தானாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அலாட்டோ என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த பிளே பண்ண நம்பர்ஸை சூஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா தங்களோடு தொடர்பு பட்டதாக, பர்சனலி தங்களோட தொடர்பு பெற்ற அந்த நம்பர்ஸை தான் இவங்க சூஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 6.

0: 6461-6401.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகை அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
3: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 9058839109.
4: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

ஒரு மணி ஒரு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 23 உயர்வடைந்திருக்கின்றது. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. அதே போன்று நாளைக்கும் அப்படித்தான். நாளைக்கு போது இன்னும் 1 அதிகமாக 25 நாங்கள் பெற இருக்கிறோம்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வியாழன் தான் கொஞ்சம் ஒப்பிட்டளவில் குறைவு, அதாவது 20 கீழாக 19 இருக்கலாம்னு சொல்லி இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் மாற்றமும் வரலாம். சரி, அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக, அல்லது தொடர்பு இல்லைக்கு அங்கால் இங்கால் இருக்கிறீங்கன்னா டோன்ட் வரி, உலகத்தின் இந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் eastfm.ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும் eastfm.ca. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும் யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது. eastfm102.7@gmail.com.

ஒரு மணி எட்டு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. போர்ச்சுகலுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. எட்டு நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. ஆறாவது நிமிடத்திலே கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலாவது கோலினை பெற்றுக் கொடுத்து போர்ச்சுகல் இப்போது ஒரு கோலோடு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. நேற்று மெஸ்ஸி, இன்றைக்கு ரொனால்டோ, சிறப்பாக போட்டிகள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்டெஃப்எம் 102.7. நாளைக்கு எங்களுடைய கெனடிய அணி மிளவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே வந்து விளையாட இருக்கின்றார்கள். 3 மணிக்கு சுவிட்சர்லாந்தோடு என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 1:09 இருக்கின்றது. சரி, வாட்ஸ்அப் ட்ரோனோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அமேசானினுடைய பிரைம் டே இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை வரை இருக்க போகிறது. அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். அதே போன்று இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஃபா ஆர்வக்கம் இருக்க கனடா டே வருகின்றது. அதை நாங்கள் மறக்க முடியாது. வருகின்ற வாரம் தாண்டினா ஒரு வாரம்தான் இருக்குது, எங்களுடைய கனடா டே வருகின்றது. இதன் காரணமான பல விடயங்களும் இடம்பெறும் என்று சொல்லி தெரியும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா சோண்டலாண்டு வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஃபயர் ஒர்க்ஸ் தொடர்பாக தாங்கள் இந்த ஆண்டு இன்னமும் பல நாட்களை வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸுக்காக சேர்த்திருக்கிறோம். அதே போன்று அடிஷனலான ஷோஸ் எல்லாம் ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் கனடா டே அன்று, அதாவது July 1 ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கலாம். ஒரு கலர்ஃபுல்லான அழகான ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கலாம். அதோடு சேர்த்து மேலதிகமாக July 4, 11, 18, 25 அந்த நாட்களிலும் நாங்கள் இப்பொழுது ஃபயர் ஒர்க்ஸ் டே ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அடிஷனல் ஷோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இது August 2 தொடக்கம், August 2 மற்றது September 6 இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். கனடா ஒண்டர்லேண்டில் வந்து ஃபைவ் எக்ஸ் 10 மணிக்கு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
1: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
10: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
11: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
10: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
12: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
13: 1:19 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. போர்ச்சுகலுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி ஆரம்பமாகி 19 கடந்திருக்கின்றன. இந்த நிலையிலே போர்ச்சுகல் அணி 2nd கோலினையும் பெற்றிருக்கிறது. 17th நிமிடத்திலே நூனோ மெண்டிஸ் இந்த கோலினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 6th நிமிடத்திலே கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது 2nd கோலும் பெறப்பெற்றிருக்கிறது. 2-0 என்ற அடிப்படையிலே போர்ச்சுகல் வந்து தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:24 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்றைய நாள் வந்து மொன்றியலில் துப்பாக்கி சூட்டை நடத்தியிருந்த நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாராம். இவர் வந்து 25 வயதான அல்பர்டாவை சேர்ந்த நபர், லெத்பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சேத் ஸ்காட் ஹட்ஃபீல்ட் என்பவர் தான் இந்த நபர், அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதே போன்று ஒரு பைஸ்டாண்டர் காயமடைந்து பின்னர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அந்த பைஸ்டாண்டரும் வந்து உயிரிழந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து 34 வயதான முகமது லமீன் என்று சொல்லியும், அதே போன்று இந்த கிராஸ் ஃபயரில் வந்து துப்பாக்கிச் சூட்டு கிழக்கானவர் 68 வயதான மைக்கேல் மிஸ்ராஹி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொது சிட்டிசன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே இப்போது டூரம் போலீஸார் சொல்லியிருக்கின்றார்கள், தாங்கள் ஒரு விட்சர்ச் ஸ்டோவிலே சேர்ந்த நபரை கைது செய்தோம் அப்படின்னு சொல்லி. நேற்று இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். என்ன நடைபெற்றிருக்கிறேன்னு சொன்னால், 95 வயதான ஒரு நபரினுடைய பேங்க் அக்கவுண்டில் இருந்து அவருக்கு சொந்தமான பணத்தை இவர் சத்தமே இல்லாமல் தன்னுடைய பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு வந்து மாற்றம் செய்திருக்கின்றார். 900,000 அதாவது 900,000 மேலான பணத்தை வந்து இந்த 95 வயதான பெரியவரனுடைய பேங்கில் இருந்து இவர் தான் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அப்படி என்று சொல்லி காட்டிக்கொண்டு சத்தமே இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கின்றார். ஆனால் இவங்க இவ்வளோத்துக்கு மாறும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்களான்னு சொல்லி தெரியல. எப்படியோ இவங்க இதற்கு பின்னர் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பெரியவருக்கு எதுவுமே தெரியாதாம், தன்னுடைய பேங்க்ல இருந்து இவ்வளோ பணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே அவருக்கு தெரியவில்லையா. 2025 ஏப்ரலில் இது தொடர்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடக்கப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லியும், ஏனென்றால் இப்படி சந்தேகத்திற்கிடமாக பெரிய தொகைகள் வந்து ஒரு எந்தவித கன்சென்ட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றம் பெற்றுக் கொண்டிருந்ததன் அடிப்படையிலே இது தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் ஒரு சந்தேக நபர் இப்போது அடையாளம் காணப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார். இவர் வந்து அந்த 95 வயதான பெரியவருக்கு வந்து தெரிந்தவர் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தான் ஒரு பவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் மின்சார உற்பத்தி திறனை 2050 இரட்டிப்பாக்கும் நோக்கில் அடுத்த 15 10 புதிய அணுமின் உலைகளை அமைக்கும் தேசிய அணுசக்தி திட்டத்தினை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் புதிய அணுமின் உலைகள், சிறிய அணுமின் நிலையங்கள் மற்றும் கனடாவில் உருவாக்கப்பட்ட கேண்டு அணு உலைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை யுரேனியம் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கி உலகளாவிய அணுசக்தி துறையில் கனடாவின் பங்கை மேலும் வலுப்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல்களின் போது வாக்காளர்களின் விரல்களில் அடையாளமிட பயன்படுத்தப்படும் மை நடைமுறையை முழுமையாக நீக்குவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனையடுத்து அடையாள அட்டையின் மூலம் வாக்காளரின் ஆள் அடையாளம் கட்டாயமாக உறுதிப்படுத்தப்படுவதனால் இனிமேல் மையை பயன்படுத்தும் சட்ட ஏற்பாடுகளை அனைத்து தேர்தல் சட்டங்களிலிருந்தும் நீக்குவது பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் மிகப்பாரிய பதிலடி வான்வழி தாக்குதல்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அதிநவீன போர் விமானங்கள் மூலம் ஈரானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இஸ்ரேல் இந்த அதிரடி தாக்குதல்களை பல முனைகளில் நடத்தி வருகின்றது. சுவிட்சர்லாந்தின் லூசனேரி அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிக நம்பிக்கையை தந்திருந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 1:33, வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே போர்ச்சுகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. 33 கடந்திருக்கின்றன. போர்ச்சுகல் 2-0 என்ற அடிப்படையிலே இப்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் நூனோ மெண்டிஸ் ஆகியோரினால் தலா ஒரு கோல்கள் பெறப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Step 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen, 437-860-7002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 mudal. Free estimation, free installation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க. GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
8: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது. இதே வழியிலே ஃபீஃபா வேர்ல்ட் கப் பக்கம் நாங்கள் பார்க்கலாம். போர்ச்சுகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறுகின்றது. இதிலே வந்து ரொனால்டோ தன்னுடைய 2வது கோலையும் பெற்றிருக்கின்றார். இதன் அடிப்படையிலே போர்ச்சுகல் 3-0 என்ற அடிப்படையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. ரொனால்டோ 6வது மற்றும் 39வது நிமிடங்களில் தன்னுடைய கோலை பெற்றிருந்தார். அதேபோன்று நூனோ மெண்டிஸ் வந்து 17வது நிமிடத்தில் பெற்றிருந்தார். மொத்தம் 3 கோல்ஸை வந்து போர்ச்சுகல் பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 1:47 சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். மொன்றியலில் நேற்று நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக மொன்றியல் மேயர் ஜொராயா மார்டினஸ் ஃபெரைடா இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றால், இந்த கன் ஓனர்ஷிப் தொடர்பாக இன்னும் பல ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். வெப்பன்ஸ் ஹாவ் நோ பிளேஸ் ஹியர் அப்படி என்று சொல்லி, ஆயுதங்களுக்கு இங்கே இடமில்லை அப்படி என்று சொல்லி ஒரு முக்கியமான விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார். இந்த துப்பாக்கிச்சூட்டின் போது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், ஒரு சிவிலியன், அதே போன்று துப்பாக்கிதாரி ஆகியோர் உயிரிழந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதே தொடர்பாகத்தான் இவர் சொல்லியிருக்கின்றார், இந்த ஆயுதங்கள் வந்து இங்கே தேவையில்லை. என்னன்னு சொன்னால், மக்களுடைய பாதுகாப்புக்கு இது மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இந்த இடங்களில் வந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும், இது தொடர்பாக ஏராளமான இன்னும் பல ரெகுலேஷன்ஸ் வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையிலே டூரம் ரீஜினல் போலீசார் கூறியிருக்கிறார்கள், 2 சந்தேக நபர்கள் தொடர்பாக ஒரு ஃபீமேல் அடல்ட்டும் அதே போன்று ஒரு 14 வயது சிறுமியும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். அஷாவாவிலே களவாடப்பட்ட வாகனம் தொடர்பாக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு டாச் மினி வேன் தான் களவாடப்பட்டதாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது பின்னர் கிளென் அண்ட் போர்ட் அந்த பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:10 வந்து காணாமல் போயிருந்தது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது போலீசாருக்கு. அதற்கு பின்னர் அவர்கள் அது தொடர்பான விசாரணையை நடத்தி இந்த கைதை வந்து செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. போலியான துப்பாக்கிகளை காட்டி இந்த வாகனம் வந்து களவாடப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். 14 வயது சிறுமியினுடைய பெயர் அவருடைய வயது காரணமாக சொல்ல முடியாது. அதே போன்று இந்த 18 வயதானவர் யாரென்றால், அஷாவாவை சேர்ந்த புரூக்ளின் நோஸ்வதி என்று சொல்லப்படுகின்ற பெண் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 வயதானவர். 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.

0: ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ, 416-299-9955.
1: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படியல் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220
2: ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 2:01 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் உலகத்தின் இந்த பகுதியிலிருந்தும் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வெப்சைட் இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஊடாக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் எங்களோடு இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, இந்த வழியிலே வெளியே நாங்கள் வானிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெப்பநிலை இப்போது 23 இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக இருக்கின்றது. 24 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. அதே வழியில் நாளைக்கு 25 வரை அதிகூடிய வெப்பநிலை இருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. இந்த வேளையிலே ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் இப்போது ஆரம்பித்து ஹாஃப் டைமில் இருக்கின்றது. போர்ச்சுகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணியினர் 1:00 ஆரம்பித்திருந்தது போட்டி. இந்த நிலையிலே 3 பெற்று போர்ச்சுகல் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 நூனோ மெண்டிஸ் வந்து 1 பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே இந்த ஃபோல் சீசனில் டொரண்டோ மாநகர சபை தேர்தல் இடம்பெறப் போகிறது. இதிலே குறிப்பாக மேயர் தெரிவுக்கு யார் வருவார், அதாவது யார் வரலாம் அப்படி என்று சொல்லி ஒரு கருத்துக்கணிப்பு நடைபெற்றிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீட் ரிசர்ச் தான் இந்த கருத்துக்கணிப்பை செய்திருக்கின்றது. இதில் பார்க்கையில் இப்போது இருக்கின்ற மேயர் ஒலிவியா சாவ், அவரோடு கவுன்சிலராக இருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்ட், இவரும் இந்த மேயர் ரேஸில் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நேரத்திலே ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டி மிக நெருக்கமாக இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த ரிசர்ச் வந்து கூறியிருக்கிறது. 43.6% சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் ஒலிவியா சாவ் அவர்களுக்கு போட்டியிடுவோம் அப்படி, அதாவது வாக்களிப்போம் இன்றைக்கு தேர்தல் நடத்தப்பட்டால் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று பிராட்ஃபோர்ட் அவர்களுக்கு 37.8% சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லியும், 18.6% சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லை வேறு யாருக்காவது தான் நாங்கள் வாக்கு அளிப்போம் அப்படி என்று சொல்லி. அதே வேளையிலே இன்னும் ஒரு டூ வே ரேஸ் அந்த கருத்து கணிப்பில் பார்த்தால் 51.9% சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் பிராட்ஃபோர்டுக்கு வாக்களிப்போம் அப்படி என்று சொல்லி, ஒலிவியா சாவ் அவர்களுக்கு 48.1% தான் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் வாக்களிப்போம் அப்படி என்று சொல்லி. சரி, இந்த வேளையிலே இன்னும் ஒரு விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ வாசிகள் எப்படி ஃபீல் பண்ணுகின்றார்கள், நகரம் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கா அல்லது வேறு எங்கேயாவது தளம்பலோட போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தால், நிறைய பேர் வந்து இது ஒரு ரோங்கான பாதையில் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லித்தானாம் இந்த கருத்துக்கணிப்பில் பங்கு பெற்றியர் சொல்லியிருக்கின்றார்கள். இதில் பார்க்கையில் 62.2% டொரண்டோ வாசிகள் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து இதோ தவறான பாதையில் போயிட்டுருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதே போன்று 23.2% சொல்லியிருக்கிறார்கள் இல்லை அது சரியாகத்தான் போயிட்டு இருக்கு, தவறாலாம் போகல சரியாகத்தான் போகுதுன்னு சொல்லி 23.2% சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த எதுவுமே தெரியா, ஐயோ எனக்கு இப்படி ஒன்று இருக்கா எனக்கு தெரியலே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. 14.6% சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியலையே சரியாக போகுதா அப்படியா போகுதா அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 2:10 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட், செமந்தா நடிப்பில் லெங்கல் தங்கம் மற்றும் பரிமலா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும், உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva servigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Gopal inge principal dentist aga seviyattukirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388 416-649-6388.
6: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421 416-626-8421.
7: பீபா உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:24 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது ஹாஃப் டைம் நிறைவு பெற்று மீளவும் போர்ச்சுகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோத ஆரம்பித்திருக்கிறன. நான் சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அடுத்த கோல் வந்து போட்டிருக்கின்றது போர்ச்சுகல். யார் போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னமும் அது அப்டேட் ஆகவில்லை. சரி, அது 4வது கோலையும் இப்பொழுது போர்ச்சுகல் போட்டிருக்கிறது. ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னர் உஸ்பெகிஸ்தான் 0 இருக்கின்றது. 4 என்ற வித்தியாசத்தில் இப்போது, அதாவது 4-0 என்ற அடிப்படையிலே போர்ச்சுகல் வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 1 நிறைவு பெற்றிருக்கிறது. 60 நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த வேளையிலே பார்க்கலாம் போர்ட்டர் ஏர்லைன்ஸ், அது வந்து தங்களுடைய அந்த விஐபி, அதாவது விஐ போர்ட்டர் ரிவார்டு, அந்த ஃப்ளைட் ரிடெம்ஷன்ஸை அதற்கான அந்த சர்சார்ஜ் கடந்த மார்ச் மாதத்திலே கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருந்தது. $40 இருந்தது. அதை இப்போது தாங்கள் குறைக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஃபியூல் மார்க்கெட்டை பொறுத்தளவிலே கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையிலே தாங்கள் $40 இருந்த அந்த ரிடெம்ஷனை வந்து இப்போது $20 வந்து மாற்றுகின்றோம் அப்படி என்று சொல்லி போர்ட்டர் ஏர்லைன்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. 2:25 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

அமெரிக்காவிற்கு பயணிக்கும் கனேடியர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கனேடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு திரும்பிய கனேடிய குடியிருப்பாளர்களின் பயணங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.8% அதிகரித்துள்ளது. 2025 ஜனவரி மாதத்திற்கு பின்னர் பதிவான முதல் அதிகரிப்பு இதுவாகும். குறிப்பாக தரை மார்க்கமாக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 8.1% உயர்ந்து 1.5 மில்லியனாக பதிவாகியுள்ளது. இதேவேளை விமான பயணங்கள் 7.1% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தமாக ஏப்ரல் மாதத்தில் 2.4 மில்லியன் கனேடியர்கள் அமெரிக்க பயணங்களை முடித்து நாடு திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் July 15 அளவில் மீள ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் ஆரம்பமாகி இன்றைய தினம் வரையில் 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் 1ஆம் 2ஆம் கட்டங்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தின் இதுவரையிலான 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 409 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் விஜய் இன்று பதிலளித்து பேசினார். இதன்போது திமுகவை கடுமையாக விமர்சித்ததுடன் ஈழத்தமிழர் நலனுக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கின்றார் முதலமைச்சர் எனவும், குட்டிக்கதை சொல்கின்றேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sanders Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagira, 416-299-1020.
3: Master Productions, Matum She Shop Entertainment, Pirmayudan, Valangam, Valangam. Anirudh XV, Tour in Toronto. Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:47 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இன்று 7:00 டொரண்டோ ஸ்டேடியத்தில் போட்டி நடைபெற இருக்கிறது. பனாமா மற்றும் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த நேரத்திலே டொரண்டோ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள், இந்த ஃபேன்ஸ் வந்து மார்ச் செய்வது தெரிந்த விஷயம் பட்டி எடுத்து செல்வார்கள். இந்த நேரத்திலே பனாமா ஃபேன் குரூப் வந்து ட்ரினிட்டி பெல்வுட் பார்க்கிலிருந்து, அதாவது குயின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் ஸ்ட்ராச்சன் அவென்யூ அந்த பகுதியில் 3:00 இந்த மார்ச்சிங் தொடங்கப் போகிறது அப்படி என்று சொல்லி, இது சவுத் பவுண்ட் நோக்கி தொடங்குமாம். ஸ்ட்ராச்சன் அவென்யூவிலிருந்து கொரனேஷன் பார்க்கில் நிறைவடையும் அப்படி என்று சொல்லியும், கிட்டத்தட்ட 3000 பார்ட்டிசிபென்ட் இதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதாம். ஆகவே வீதி முடக்கங்கள் இருக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வீதி முடக்கங்கள் அதே போன்று டிராபிக் டிலேஸ் இருக்கும் அப்படி என்று சொல்லியும், ஆகவே அந்த பகுதியில் செல்ல இருப்பவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதேபோன்று டிடிசியும் வந்து தெரிவித்திருக்கின்றது, பப்ளிக் டிரான்சிட்டுடைய அப்டேட்டை பார்த்துக் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால், பொது போக்குவரத்துக்களில் கூட மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று பனாமாக்கும் குரோஷியாக்கும் இடையிலான ஒரு முக்கியமான போட்டியாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு அணி தெரிவு ஆவதற்கான வாய்ப்பு. அது மாத்திரமல்ல, நார்த் அமெரிக்காவிலேயே வந்து குரோஷியன்ஸ் அதிக அளவு காணப்படுகிறது வந்து ஜிடிஏஜே பகுதி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான ஆதரவும் இங்கே அதிகம் காணப்படும் இன்றைய போட்டியில் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம். அதே வேளையில் நாங்கள் இப்பொழுது இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய நிலைமைகளை பார்க்கலாம். இப்போது வந்து போர்ச்சுகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 85வது நிமிடம் வந்திருக்கின்றது. 4 கோல்ஸை போர்ச்சுகல் பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 4-0 என்ற அடிப்படையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: Mi best, mi best, mi best, mi best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
5: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
6: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Selvarajavin Talamiliyangam, Focus Education Services, Ippodhu, Pudidakaniyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarkalukku, Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக் கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
8: 416-293-7287
5: மற்றும்

0: நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில் 5928 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205 வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 5 மணி வரைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டிருக்கின்றது. இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். 5 மணி வரைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் கலையத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

3:08 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 22 டிகிரி செல்சியஸ், 23 உணர இருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் 14 டிகிரி செல்சியஸாகவும் 13 உணரப்போகின்றோம். நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் குறைந்த வெப்பநிலையாக 16 டிகிரி செல்சியஸும் இருக்க போன்றது. நாளைய பொழுதும் கூட ஒரு சூரிய வெளிச்சம் முழுமையாக நிறைந்த ஒரு பொழுதாகவே காணப்பட போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக துல்லியமாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:09, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் டாலர்கள் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-23
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், Unit 406-416-908-5656
5: 416-908-5656. Prusha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
7: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
7: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
8: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
9: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 103.9.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் மின்சார உற்பத்தி திறனை 2050 இரட்டிப்பாக்கும் நோக்கில் அடுத்த 15 10 புதிய அணுமின் உலைகளை அமைக்கும் தேசிய அணுசக்தி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் புதிய அணுமின் உலைகள், சிறிய அணுமின் நிலையங்கள் மற்றும் கனடாவின் உருவாக்கப்பட்ட அணு உலைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதேவேளை யுரேனியம் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கி உலகளாவிய அணுசக்தி துறையில் கனடாவின் பங்கை மேலும் வலுப்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல்களின் போது வாக்காளர்களின் விரல்களில் அடையாளமிட பயன்படுத்தப்படும் மை நடைமுறையை முழுமையாக நீக்குவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனையடுத்து அடையாள அட்டையின் மூலம் வாக்காளரின் அடையாளம் கட்டாயமாக உறுதிப்படுத்தப்படுவதால் இனிமேல் மையை பயன்படுத்தும் சட்ட ஏற்பாடுகளை அனைத்து தேர்தல் சட்டங்களிலிருந்தும் நீக்குவது பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் மிக பாரிய பதிலடி வான்வழி தாக்குதல்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அதிநவீன போர் விமானங்கள் மூலம் ஈரானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இஸ்ரேல் இந்த அதிரடி தாக்குதல்களை பல முனைகளில் நடத்தி வருகிறது. சுவிட்சர்லாந்தின் லூசன் ஏரிய அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிக நம்பிக்கையை தந்திருந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476. 6479826476.
3: Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Eas

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-3216-1.
0: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

3:46 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காங்கோ நாட்டில் வந்து இந்த எபோலா பரவல் வந்து மிகவும் தீவிரமடைந்து வந்து கொண்டிருக்கின்றதாம். நாட்டில் உறுதி செய்யப்பட்ட எபோலா நோயாளிகள்ன்ற எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,048 உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்குமே பார்க்கும் பொழுது 267 பேர் வந்து இந்த எபோலா தொற்றினால் வந்து உயிரிழந்திருக்கின்றார்களாம். அது மட்டுமல்லாமல் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பரவல் வந்து மிக வேகமாக பரவி வருகின்றது. அதாவது இவ்வளவு காலத்தில் உள்ள எண்ணிக்கையை பார்க்கிலும் தற்பொழுது வந்து மிக வேகமான இறப்பு விகிதமாகட்டும், தொற்றுக்களாகட்டும் மிக வேகமாக பரவி வருவதனால் உலக நாடுகள் அனைத்திற்குமே வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கின்றது. மிகவும் ஆபத்தான ஒரு கட்டமாக இருக்கின்றது, மிகவும் கவனமாக இருக்கவும் அப்படின்னு சொல்லி கூட உலக சுகாதார அமைப்பு வந்து உலக நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கையை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க விடயம். 3:47 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ102.7
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மென் ஷெஃபீல்டில் டாக்டர்

0: 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
4: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

4:02 எஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வாகன எரிபொருள் விலை 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் eastfm.ce ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு ரசிக்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212 eastfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:02, இது eastfm இன் திசையெங்கும் கிழக்கு.

4:07 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஏர்பஸ் A380 விமானங்களில் வந்து சிறிய பிளவுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம். அதனால் வந்து 16 விமானங்கள் வந்து ஏர்பஸ் நிறுவனத்தில் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஏர்பஸ் நிறுவனம் வந்து என்ன செய்திருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பயணிகள் விமானமான A380 மாடலில் சிலவற்றை வந்து கண்காணிச்சிருக்கிறாங்க. அதில் அதில் இறக்கை பகுதிகளில் வந்து சிறிய சிறிய பிளவுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 16 விமானங்களை வந்து நீங்க உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தெரிவிக்கப்படுத்திருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது என்னத்தினால வந்திருக்கு இந்த பிளவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு நீண்ட கால பயன்பாட்டினாலதான் இது வந்திருக்கும் அப்படின்னும், ஆனால் இதுல எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏர்பஸ் நிறுவனம் தெரிவித்தாலும் கூட, இல்லை அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு முகாமை வந்து கூறியிருக்கு. அவர்கள் வந்து எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை, இதனால மிக அத்தியாவசியமான உடனடியாக நாங்கள் பரிசோதிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏர்பஸ் நிறுவனம் சொன்னாலும் கூட, ஐரோப்பிய ஒன்றியம் வந்து என்ன சொல்லியிருக்கின்றா, இல்லை அவசரமான ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளணும், மொத்தம் 16 விமானங்களை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. 4:09 இது திசையெங்கும் கிழக்கு.

0: music on your favorite station. 102.7. It's East FM. Ajax Mitsubishi-il Canada-வின் number 1 PHEV-களை 1.49% rate-il வாராந்தம் $108 plus tax-il இருந்து finance அல்லது lease செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers-க்கு free oil changes. Market-இலேயே cheapest SUV-ஐ best warranty-உடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 plus tax-il இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers-க்கு free oil changes உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன் 437-860-7002 437-860-7002.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 416-292-3220
5: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட
6: இன்றும் இசையுடன் 102.7.

0: 4:23 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்கள் பட்டியலில் வந்து அமெரிக்காவை முந்தி சைனா வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காம். ஆனால் ஒரு இரண்டு நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து எப்போவுமே நிலவி வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். இது வந்து சைனாவின் சென்ஷன் நகரில் உள்ள ஒரு தேசிய சூப்பர் கம்ப்யூட்டரிங் மையத்தில் இருக்கின்ற ஒரு இடத்துல தானாம் இந்த வடிவமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து முழுக்க முழுக்க சைனாலேயே உருவாக்கப்பட்ட சிப்புகளை வந்து தான் வைத்து இந்த கம்ப்யூட்டரை வந்து உருவாக்கி இருக்கிறார்களாம். எப்போவுமே இந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அதிக அளவில் போட்டி வந்து நிகழ்ந்து வர இந்த நேரத்தில் தானாம் இந்த தரவரிசை வந்து வெளியாகி அமெரிக்காவை வந்து சைனா வந்து முந்தி முதலாவது இடத்தை வந்து பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த பட்டியலில் சைனா முதலிடம் பிடித்திருப்பது வந்து சைனாவின் வெற்றியையும் அதன் சிப் வடிவ அமைப்புகளுக்கு கிடைத்த முயற்சியுமே முயற்சிக்கான அங்கீகாரமாகவே பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கின்றது அப்படின்னு. ஏன்னா சைனா வந்து அமெரிக்காவை முந்துறது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுவதாக நிபுணர்கள் கூறப்படுவதும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 4:24 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் சேவைகளை நீங்கள் நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு 100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோர்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகிறார். அதில் லெண்டர் ஃபீ அப்ரசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான பொருளையும் பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். இதுபோல லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மாதிரி மேரிய கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கேஜாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கேஜினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். அதேபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜினை பெற்றுக்கொள்ள அதிலும் குறிப்பாக ஜிடிஏ தாண்டி வெளியிலே பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகி மோர்கேஜ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி நீங்க நாடலாம். 416-821-4512 ஊடாக நீங்க அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜ் நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பீல் என்ற சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸை 2 இயர்ஸ்க்கு மேல் ரன் பண்ணி கொண்டிருந்தால் இதில் குறிப்பாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு 100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே மோக்கேஜினை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மிஸ்ஸஸ் அக்கலைஸ்கவன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டிலும் மிஸ் காப்ரோவில் மாக்கம் எம்எல்ஏ சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கிறது. மோர்கேஜ் 24 சக்தி பகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 416-821-4512.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுக்கு பயணிக்கும் கனேடியர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கனேடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு திரும்பிய கனேடிய குடியிருப்பாளர்களின் பயணங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.8% அதிகரித்துள்ளன. 2025 ஜனவரி மாதத்திற்கு பின்னர் பதிவான முதல் அதிகரிப்பு இதுவாகும். குறிப்பாக தரைமார்க்கமாக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 8.1% உயர்ந்து 1.5 மில்லியனாக பதிவாகியுள்ளன. இதேவேளை விமான பயணங்கள் 7.1% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தமாக ஏப்ரல் மாதத்தில் 2.4 மில்லியன் கனேடியர்கள் அமெரிக்க பயணங்களை முடித்து நாடு திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை 15 தேதியளவில் மீள ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் ஆரம்பமாகி இன்றைய தினம் வரையில் 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் 1ஆம் 2ஆம் கட்டங்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தில் இதுவரையிலான 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 409 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் விஜய் இன்று பதிலளித்து பேசினார். இதன்போது திமுகவை கடுமையாக விமர்சித்ததுடன் ஈழத்தமிழர் நலனுக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளிவீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கின்றார் முதலமைச்சர் எனவும் குட்டிக்கதை சொல்கிறேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyaatrugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
9: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:46 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோக்கேஜ் ரீஃபினான்ஸ் சேவலுக்கு நாளாம் மோக்கேஜ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டு வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில என்னென்ன வட்டி வீதத்தில் உள்ள மோக்கச்சை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 4168214512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோம் இக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு தருகிறார். மோக்கேஜ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல உங்களுடைய செகண்ட் மோக்கேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரெசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகிறார். மோக்கேஜ் 24 சக்தி பகை நேரடியாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4168214512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இதேபோலை நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் நீங்கள் அதி உயர் வட்டிகளை தொடர்ச்சியாக செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்கள் எல்லாம் ஒன்றாக்கி ஒரே மோக்கச்சிங்கில் கொண்டு வந்து உங்களுக்கு பிரதான வங்கிகளான டிடி ஸ்கோஷியா மற்றும் பீமோ போன்ற வங்கிகளில் ஒரு குறைந்த வட்டி வீதத்தில் உங்களுக்கு மோக்கச்சினை பெற்று ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியை உங்களுக்கு மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகை இது பற்றிய நீங்கள் முழுமையான விவரங்கள் அல்லது இலவச ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது பெற்றுக் கொள்ளலாம். 4168214512 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அடைக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் குறிப்பாக நயாகரா ஃபால்ஸ் இருக்கலாம் லண்டன் ஒன்டாரியோ போன்ற இடங்களில் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு வருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4168214512 நீங்கள் அழைக்கலாம். இதேபோல நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு $100,000 வரை பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு வருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகை உங்களுடைய மோக்கேஜ் சம்பந்தமாக ரீஃபினான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள நீங்கள் சக்தி பகையை நாடலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூவல் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட உங்களுக்கு வீலண்ட சூடாக பெற்று தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு வருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகை ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்கள் அலுவலகங்கள் மிஸ்ஸிசாகா காலேஜ் கெவன் மோலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷோப்படும் ஸ்காப்ரோவில் மாக்கமில் உள்ள சந்திப்பு கரைகள் அமைந்திருக்கிறது. மோக்கேஜ் 24 சக்தி பகை அழைக்க 4168214512 4168214512.
0: இந்த தகவலுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.

0: பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street North-இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6475490059.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
4: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
1: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

நன்றி சுரேகா. நேரம் 5:01 நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை இஸ்டெஃப்எம்மில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-4-0-4-0 வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 24 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் புதன்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் குறைவடையே இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

0: 5:05 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-55-44-404 116-55-44-404 இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லவண்யா.
0: வணக்கம் பவி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்களே?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வேதம் புதிது நினைக்கிறேன், அதுல ஜானகி மெனோ எஸ்பியோ தெரியாது, நீங்க சொல்லுங்க. மந்திரம் சொல்வேன் வந்து
0: மனோ பாடின பாடல் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
0: வணக்கம்.

0: 5:11 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4116554 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
1: மாலை வணக்கம் கண்ணன் பேசுறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க கண்ணன்?
1: நாங்களும் சுகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: பாட்டு மதராசி திரைப்படத்துல இருந்து தங்கப்பூவே என்ற பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோர்கேஜ் ரீஃபினான்ஸ் நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அவங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டு வித்தின் காஃப் நம்பரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வீதத்தில் எவ்வளவு மோர்கேஜ் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி ரக்கம் 4168214512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720 மேல் இருக்கின்ற பொழுது $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டிருக்கின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 4168214512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். இதேபோல நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மூக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு குறைந்த வட்டி வீதத்திலே மூக்கச்சினையை பெற்றுத்தந்து 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத்தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களும் இது பற்றிய இலவச ஆலோசனையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 4168214512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மூக்கச்சை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கு 4168214512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். இதுவரை குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோக்கச்சினை சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருக்கலாம். இதில் லெண்டர் ஃபீ இல்லாமலும் குறிப்பாக உங்களுக்கு அப்ரோசர் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக ஆலயங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள 4168214512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். இதுபோல ஃபர்ஸ்ட் மோக்கச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு மோர்கேஜ் 24 சக்தி பகி. 4168214512 அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். நினைப்படுத்திக் கொண்டு நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே உங்களுடைய உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜை கூட நீங்கள் பிரதான வங்கியில் ரினிவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீலண்ட சூடாக பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. மோக்கை சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தம் எந்த ஒரு தேவை இருக்கின்ற பொழுது நீங்கள் நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி. 4168214512
0: 5:14 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4116554 50 நிமிடம் இடைவெளி கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இங்கிலாந்து மற்றும் கானா அணிகளுக்கான போட்டியில் இதுவரை 2 அணிகளும் எந்த கோல்ஸும் பெறவில்லை. ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam Focus Education Services Ippodhu Pudhidhaag Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
6: 5:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 116-5544-404 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
7: நான் வசந்தன் கதைக்கிறேன்.
6: சொல்லுங்க வசந்தன், எப்படி இருக்கீங்க?
7: நல்ல சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
7: ஓகே, எனக்கு KJS பாடுனது வா வா அன் பேசுவோம்.
6: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வசந்தன், வணக்கம்.
7: தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் பாய்.
6: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: 5:27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 4116555440 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் குலேந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, கனா திரைப்பட பாடல் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தேங்க்யூ.

0: இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
2: East FM, Tamil, Seedigal.

0: கனடாவின் மின்சார உற்பத்தி திறனை 2050 இரட்டிப்பாக்கும் நோக்கில் அடுத்த 15 10 புதிய அணுமின் உலைகளை அமைக்கும் தேசிய அணுசக்தி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் புதிய அணுமின் உலைகள், சிறிய அணுமின் நிலையங்கள் மற்றும் கனடாவில் உருவாக்கப்பட்ட அணு உலைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை யுரேனியம் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கி உலகளாவிய அணுசக்தி துறையில் கனடாவின் பங்கை மேலும் வலுப்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல்களின் போது வாக்காளர்களின் விரல்களில் அடையாளமிட பயன்படுத்தப்படும் மை நடைமுறையை முழுமையாக நீக்குவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனையடுத்து அடையாள அட்டையின் மூலம் வாக்காளர்களின் ஆள் அடையாளம் கட்டாயமாக உறுதிப்படுத்தப்படுவதால் இனிமேல் மையை பயன்படுத்தும் சட்ட ஏற்பாடுகளை அனைத்து தேர்தல் சட்டங்களில் இருந்தும் நீக்குவது பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் மிக பாரிய பதிலடி வான்வழி தாக்குதல்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அதிநவீன போர் விமானங்கள் மூலம் ஈரானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இஸ்ரேல் இந்த அதிரடி தாக்குதல்களை பல முனைகளில் நடத்தி வருகின்றது. சுவிட்சர்லாந்தின் லுசன் ஏரி அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நம்பிக்கையை தந்திருந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 5:38 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164544400. 74 நிமிடங்கள் கலந்திருக்கின்ற இந்த வேளையில் இங்கிலாந்து அணியோ கானா அணியோ இதுவரை இந்த கோலையும் பெறவில்லை. காஃபி 2000 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, நான் சிவகுமாரன்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவகுமாரன்?
1: இருவரும் பாடிய காடு வந்தே கிடக்கின்றது, காற்று மலர்களை உடைக்கின்றது என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: நன்றி சிவகுமாரன், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோகேஷ் ரீஃபினான்ஸ் தவிர்க்கிறீங்க. நானெல்லாம் மோகேஷ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த பொழுதில் எங்களோடு சக்தி பகை இணைந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகை.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு இருக்கிறது. தீர்வையும் தாண்டி இன்று பலருக்கும் வந்து தொலைபேசி ஊடாகவே அதற்கான தீர்வையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 4168214512. மோர்கேஜ் 24 நிறுவனம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் உடைய கடன். கடன் சுமை வந்து கிட்டத்தட்ட 100,000 கிரெடிட் கார்டு டிப்ஸ் இருந்தால் மந்த்லி பேமெண்ட் 3000. அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்று பார்த்தா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும். மினிமம் ஸ்கோர் பேமெண்ட் செய்து கொண்டிருந்து 45% மேல் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் எப்படி ஒரு சூழல் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஹோம் இக்விட்டி லோனை பெற்றுத்தர முடியும். ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் இந்த ஹோம் இக்விட்டி லோன் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்று சொல்லி பார்த்தா இது பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ இல்லை, ரினியூவல் ஃபீ இல்லை, வட்டியும் முதலும் சேர்த்து 3000 கட்டுற இடத்துல நீங்கள் இந்த ஹோம் இக்விட்டி லோனுக்கு பே பண்ணுற அமௌண்ட் வந்து ஜஸ்ட் $820. 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ செகண்ட் மோர்கேஜ் இருக்கு, பிரைவேட் மோர்கேஜ் இருக்கு, அல்லது பி சைட்ல இருந்தால் உங்களுக்கு வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்கள் வெஹிக்கிள் லோன் எல்லாத்தையும் ஒரு மோர்கேஜ் ஆகி உங்கள் மாத கட்டுப்பணங்களை 50% வரை நாங்கள் குறைத்து தருகின்றோம். என்னை அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512. ரீஃபைனான்ஸ் வந்து பிரதான வங்கியலான ஸ்கொஷியா பிஎம்ஓ டிடி ஆகிய வங்கிகள் உங்களுக்காக செய்து தரப்படும். 720 மேல இருந்தால் நீங்கள் வந்து அப் டு 100,000 பிசினஸ் லோனை பிரதான வங்கியில் பெற்றுக் கொள்ள முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கு, ஆனால் நீங்க பிசினஸ் தொடங்கவையில ஒரு புது பிசினஸ் தொடங்க போறீங்க இருந்தாலும் உங்களுக்கான லோன் வந்து அப் டு 75,000 மட்டும் பிரதான வங்கியில் பெற்றுத்தர முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதன் மூலம் உங்கள் சேவையை பெற்றுக் கொள்ளலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே ஸ்காபரோவிலே மார்க்கவன் மில்ல சந்திப்பிலும், டொரண்டோவிலே யங் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பிலும், மிசிஸ் ஆகாவிலே ஸ்குவாட்ரன் மோலுக்கு முன்பாக அமைந்திருக்கின்றது. 416-821-4512. நன்றி.
2: நன்றி சக்தி பை, எங்களோடு நடந்து கொண்டதற்கு.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
9: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 9589 ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம்பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் McGill Drive, ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக, JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
1: 416-461-6401.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

6:05 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இங்கிலாந்து மற்றும் கானா அணிகளுக்கான போட்டி இப்போது நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த அணிகளும் எந்த கோலையும் பெறாமல் சமநிலையில் இந்த போட்டி நிறைவுக்கு வந்துள்ளது. ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 27 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1% குறைவடைய இருக்கின்றது. 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00

0: 6:11 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164504 5 4 4 0 4 0 4 1 6 5 5 4 4 0 4 0. நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோகேஜ் ஸ்ரீ பிரான்ஸ் உங்களுக்கு நீங்க நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த பொழுது எங்களோடு முன் முடிந்திருக்கின்ற வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு வந்து நீங்க தொலைபேசியில் அழைக்கும் போதே வழங்குகின்றோம். அதாவது வந்து முடியுமா முடியாதா, அதுக்கு எவ்வளவு கோஸ்ட் பண்ணும், அந்த மோர்கேஜ் எப்படி செய்ய முடியும் என்பதை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ் பூர்த்தி செய்ய நிறுவனமாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று பலருக்கும் ஒரு முக்கியமான விடயம் உங்களுடைய கிரெடிட் கார்டு கடன். கிட்டத்தட்ட 100,000 டெப்ட்ஸ் இருந்தால் அதில் ஏற்படும் பாதிப்பு வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேமெண்ட், 3000 கிட்ட மந்த்லி பேமெண்ட் வரும். பிளஸ் மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டு 50% பாதிக்கும், கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் நீங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கான வழி ஹோம் எக்விட்டி லோனை பெறுவது. இது ஒரு பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, ஹிடன் ஃபீ கிடையாது, ரினுவல் ஃபீ இல்லை, லெண்டர் ஃபீ இல்லை. அப் டு 500,000 மட்டும் நீங்கள் வந்து பெற முடியும். 100,000 உங்களை மந்த்லி பேமெண்ட் வந்து $800, 3,000 கட்டுற இடத்துல $800 கட்டுவீங்கள். 416-821-4512 குறைவான நிலையில வந்து உங்களுடைய எல்லா பேமெண்டையும் ஒரு பேமெண்ட் ஆக்கி பிரதான வங்கிகளான டிஎஸ் கோஷியா பிஎம்ஓ ஆகிய வங்கியில் மோர்கேஜ் செய்வதன் மூலம் உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைத்து தருகிறோம். 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனம் இதே பொறிமுறையில அலையுங்கள். மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அலையுங்கள். இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ் வந்து சில கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து 10% டவுன் பெற்று தர முடியும். பிரதான வங்கிகள் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512 மோர்கேஜ் 24 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அலையுங்கள். இது மட்டுமல்ல உங்களுக்கான பிசினஸ் லோன் 2 இயர்ஸ்க்கு மேல உங்களோட பிசினஸ் இருந்து உங்களுக்கான மோர்கேஜ் வந்து உங்களுக்கு 700 இதுக்கு மேல உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் நீங்கள் அழைக்கலாம். 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours ஃபண்டிங் இன் 72 hours, நோ கிரெடிட் செக், நோ அப்ரேசர். அழையுங்கள் 416-821-4512 மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க, ஆனால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ஓவர் 700க்கு மேல் இருந்தால் உங்களுக்கான பிசினஸ் ஸ்டார்ட் அப் லோன் எங்களுக்கு பிரதான வங்கிகள் அப் டு 75,000 மட்டும் பெற்று தர முடியும். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான எந்த ஒரு ரெசிடென்டல் மோர்கேஜ், கமர்ஷியல் மோர்கேஜ், பிசினஸ் லோன் எதுவாக இருந்தாலும் ஜிடிஏ பெரும்பாகத்திலேயே 3 இடங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம்.
1: நன்றி சக்தி பை எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறேன்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
4: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள் வாயிசனின் ராப்பிசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220
5: 6479-7504.
6: மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

6:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.

அமெரிக்காவுக்கு பயணிக்கும் கனேடியர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு திரும்பிய கனேடிய குடியிருப்பாளர்களின் பயணங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.8% அதிகரித்துள்ளன. 2025 ஜனவரி மாதத்திற்கு பின்னர் பதிவான முதல் அதிகரிப்பு இதுவாகும். குறிப்பாக தரை மார்க்கமாக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 8.1% உயர்ந்து 1.5 மில்லியனாக பதிவாகியுள்ளன. இதேவேளை விமான பயணங்கள் 7.1% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தமாக ஏப்ரல் மாதத்தில் 2.4 மில்லியன் கனேடியர்கள் அமெரிக்க பயணங்களை முடித்து நாடு திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை 15 தேதியளவில் மீள ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் ஆரம்பமாகி இன்றைய தினம் வரையில் 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் 1ஆம், 2ஆம் கட்டங்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தின் இதுவரையிலான 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 409 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் விஜய் இன்று பதிலளித்து பேசினார். இதன்போது திமுகவை கடுமையாக விமர்சித்ததுடன் ஈழத்தமிழர் நலனுக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கின்றார் முதலமைச்சர் எனவும் குட்டிக்கதை சொல்கின்றேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.

0: ஜஸ்ட் ஆசம் நோ டென்ஷன் எபே.
1: 6:39 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோகேஜ் ரீஃபைனான்ஸ் தொழிலுக்கு நீங்க நாளெல்லாம் மோகேஜ் 24 சக்திபகி இந்த பழுது உங்களோட மண்ணு மனிதிருக்கின்றார். வணக்கம் சக்திபகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திலும் அது தொலைபேசி ஊடாக உங்களுக்கான தீர்வை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். முடியுமா முடியாதா, அதை செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும், இந்த வங்கியில செய்யலாம் அதுக்கு எவ்வளவு கோஸ்ட் பண்ணும் என்பதை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பிற்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்க ஒரு முக்கியமான விடயம் உங்களுடைய கடன் பிரச்சனை, அதாவது உங்கள் கிரெடிட் கார்டு ஒரு டெப்ட்ஸ் 100,000 இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட $3,000. அது மட்டுமன்றி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். 50% மேல பாவித்து வந்தோம், நீங்க மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டிருந்தா இப்படி ஒரு சூழல் இருக்கிற உங்களுக்கு ஹோம் எக்யூட்டி லோனை பெறுவதன் மூலம் ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டியாக பெறும் பொழுது உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் $800 மட்டுமே. இது ஒரு ஹிடன் ஃபீ கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது. மோர்கேஜ் 24 நிறுவனம் அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணணும், ஒரு பிரதான வங்கியான
4: two years க்கு மேல உங்களோட பிசினஸ் இருக்கணும், ஓவர் 700க்கு மேல உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் 416-821-4512 மோர்கேஜ் 24 நிறுவனத்தை தொடர்பு கொள்வதற்கு. இது மட்டுமல்ல, செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, நோ கிரெடிட் செக், நோ அப்ரேசல். செகண்ட் மோர்கேஜை பெற்றுக்கொள்ள மோர்கேஜ் 24 நிறுவனத்தை நன்றி, வணக்கம்.
2: நன்றி சக்தி பகிர்ந்து கொண்டிருக்கு.

6:48 ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு வருகின்றது. இந்த எஸ்டெஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மேடம் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: your favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 முதல் ஜூலை 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ்,
2: 6456106511 6456106511 Condition Supply Pasikuda Gardens Nallur Kumaran Kattumanathil Mattakalappu Pasikuda Beach ku arige Thirukonamalai Highway il anaithu vasathigaludan koodiya Brahmanda veedamaippu thittam 200 ku meerpatta premium villas apartment matum land plot 24 hours restaurant gym business lounge 24 hours security melam anaithu vasathigaludan one bedroom $632 feet veedu ondrin vilai 32000 INR kenadian dollars மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ரிஷிகேஷன் 647-818-2798
6: செக்யூரிட்டி கேமரா. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ், 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748 கேம்சானிக்ஸ்.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்மன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
10: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-84 43.

0: நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம்

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க.
2: நினைக்கிறேன்
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவண்யா. நீங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
5: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா இருக்கிறேன்.
4: நாள் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கு?
5: அது நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
4: அதே மாதிரி நல்ல சந்தோஷமா போய்கொண்டிருக்கு. அந்த உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நாங்களும் இரண்டு மனத்தாலும் சந்தோஷமாக உங்களோடு இணைந்திருக்க போகிறோம். நம்ம ஊர் இவ்வளவு நிகழ்ச்சியோடாக ஜூன் மாதம் 23 நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இணைந்திருக்க போகிறீர்கள்.
5: ஆமாம், தொடர்ச்சியாக 2 நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்எஃப்எம் 102.7 ஊடாகவும் அதேபோல ஈஸ்எஃப்எம் ஊடாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212

0: அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
1: வெளியே காலநிலையை பார்த்தோம்னா அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு நாளாக இருக்கிறது. 25 டிகிரி செல்சியஸ் உடல்நிலை 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாகன எரிபொருளின் விலையும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% குறைவடையிருக்கிறது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் 7:02 நம்ம உரிவு நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்திருக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்னென்னலாம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மனுத்தியாளத்துல வளமை போலவே தங்க தமிழ் வார்த்தை, நல்லதான அளவு விஷயம், செய்திகள், முதன்மை 3 பகுதி முதலாவது மனுத்தியாளத்தில் வரப்போகிறது.
0: அப்படியே 2வது மனுத்தியாளம் 8 மணிக்கு டான நேர்களை இணைந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. இன்றைய நாளும் போட் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். செவ்வாய்க்கிழமை நாங்கள் வளமை போல அள்ளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். 8:30 மூலம் நீங்கள் செய்திகளையும் கேட்டுக்கொள்ளலாம்.
1: அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது டொரண்டோ ஸ்டேடியத்தில் ஆரம்பமாக இருக்கிறது பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் பனாமா மற்றும் குரோயேஷியா இடையிலான போட்டி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. 2 நிமிடங்களே இப்பொழுது இந்த போட்டி ஆரம்பித்து 2 நிமிடங்களே ஆகின்றன. பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் SFM 102.7. எனவே நாங்களும் இந்த மேட்ச் பற்றிய அப்டேட்ஸை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்க காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்.

0: எழுமணி 8 நிமிடம் மிஸ் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அழகான பாடலோடு தான் நாங்களும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றோம்.
1: அந்த வகையில் இன்றைய நாள் நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கும் வார்த்தை பயக்குதல் அப்படின்ற வார்த்தையை தான் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தோமானால் விளக்குதல், பிரகாசிக்க செய்தல் அல்லது தெளிவுபடுத்தல் ஆகிய சொற்கள் வந்து அதுக்கு அப்படியே ஒற்றை கருத்தாக இருக்கும், பொருளாக இருக்கும்.
0: ஒரு இருட்டாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து விளக்கேற்றி வெளிச்சம் உண்டாக்குவது போல, இல்லாவிட்டால் அறியாமையில் இருக்கும் ஒரு மனதில் அறிவை ஏற்றி தெளிவுபடுத்துவதை குறிக்கும் சொல்தான் இந்த வயக்குதல் என்ற சொல்லாக இருக்கிறது. அதுதான் நாங்கள் இன்று தங்கத்தமிழ் வார்த்தையில் எடுத்து வந்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்எஃப்எம் வானொலியோடு. நாங்களும் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிக்கான அப்டேட்ஸ் இப்பொழுது என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, தற்போதைய நிலவரப்படி டொரோண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டி 9 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் பனாமா மற்றும் குரோஷியாவுக்கு இடையிலான ஒரு போட்டி 0-0 இருக்கிறது. இரு அணிகளும் இன்னும் எந்த வித கோல்களும் போடவில்லை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சஹானா, இந்த மேட்சை பொறுத்தவரையில இரு நாடுகளும் என்ன சொல்லியிருக்காங்கடா, இரு அணிகளுக்குமே இது வந்து ஒரு வெற்றி பெறுவது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. நாக் அவுட் ஸ்டேஜில் இருப்பதால் வந்து வெற்றி பெறுவது கட்டாயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த குரோஷியா பனாமா சப்போர்ட்டர்ஸும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா திரண்டவண்ணம் இருக்கிறாங்க டொரோண்டோல. அதுவும் குறிப்பா இந்த குரோஷியா சப்போர்ட்டர்ஸ் ரசிகர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, டொரோண்டோவில் பெருமளவு திரண்டு அது மட்டும் இல்லாம 100 மீட்டர் நீளமுடைய அவர்களுடைய கொடி பிளாக் குரோஷியன் கொடியோட தான் சென்றிருக்கிறார்களாம் அந்த சப்போர்ட்டை தெரிவிக்கும் வண்ணம். எனவே மேட்ச் ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான மேட்சாக தான் இருக்க போகுது.
1: ஆமாம், 3-4 இடங்களில் தான் குரூப் எல்ல வந்து 2 அணிகளுமே வந்து இருக்கிறது. 3வது இடத்துல பனாமா, 4வது இடத்துல குரோஷியா. இப்போ இது இருவருக்குமே, அதாவது இரு நாடுகளுக்குமே ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கும்.
0: எனவே நாங்களும் உங்களுக்கான அந்த அப்டேட்ஸை வழங்கிக் கொண்டே இருக்க போகிறோம். இந்த மேட்ச் பற்றிய அப்டேட்ஸ் ஃபிஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் SFM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் east.com.ca.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:25 எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம உறவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுதில் நல்லதாய் நாலு விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் சொல்லப்போற அந்த விஷயம், உங்கள் மாத சம்பளம் அல்லது வருமானம் வந்தவுடனேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பு கணக்கிற்கு, அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தானியங்கி முறையில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபரில் வந்து மாற்றிவிடுங்கள். அதனால வந்து உடனடியாக உங்களுக்கு சம்பளம் வந்தோடனே அதுவே தண்ட பாட்டுக்கு நீங்கள் மாற்றணும்னு வெயிட் பண்ண தேவையில்ல, அதுவே மற்ற அக்கௌண்ட்டுக்கு மாறிடும்.
0: ஏன் அப்படி செய்யணும்னு அதையும் சொல்லிடுங்க.
1: ஆமாம், ஏன் அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே முதலில் பணம் செலுத்துது, அதாவது பே யூர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் என்ற நிதி மேலாண்மை விதி என்பார்கள். மாத இறுதியில் செலவுகள் போக மீதி இருக்கும் பணத்தை சேமிக்கலாம் என்று நினைத்தால் பெரும்பாலும் நம்மால் வந்து அதனை சேமிக்க முடியாமல் போய்விடும். அதற்கு பதிலாக வருமானம் கணக்கில் வந்த அன்றே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து முதலீட்டுக்கோ அல்லது அவசரகால சேமிப்புக்கோ தானியங்கி முறையில் வந்து மாற்றம் செய்தால் அது வந்து அப்படி எங்களுக்கு வந்த மாதிரியே இருக்காது, அப்படியே மற்ற அக்கௌண்ட்டுக்கு தன்ன படுக்க போயிடும், எங்களுக்கு அது இருக்கிறதும் ஞாபகத்தில் இருக்காது.
0: உங்களுக்கு தெரியாமலே ஒரு கொஞ்சம் காசு வந்து நீங்க சேமித்து கொண்டு வருவீர்கள். அது வந்து இந்த இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை செலவு எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி நீங்களா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து உங்களுக்காக சேர்க்கப்படும் என்று ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த பொழுதில் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: மோகேஷ் ரீஃபைனான்ஸ் சேவலிக்கு நல்லா மோகேஷ் 24 சக்தி பகி இந்த பொழுது எங்களோட மண்ணு மணிந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோகேஜ் தேவையாக இருந்தாலும் மோகேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு வந்து தொலைபேசி ஊடாக வழங்குகின்றோம். நீ கால் பண்ணும் பொழுது இந்த மோகேஜ் செய்ய முடியுமா முடியாதா, எந்த வங்கியில செய்யலாம் அவ்வளவு கோர்ஸ் பண்ண மிக தெளிவாக கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட மோகேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாக மோகேஜ் 24 நிறுவனம் இருக்கின்றது. இன்றைய சூழல பலருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் இருக்கும், டெப்ட்ஸ் இருக்கும், வெஹிக்கிள் மோர்கேஜ் பல பேமெண்ட் ஒன்றா போற இடத்துல உங்களோட மோர்கேஜை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணினால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்களை 50% குறைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுவும் பிரதான வங்கியிலான ஸ்கோஷியா, டிடி, பிஎம்ஓ ஆகிய வங்கிகள் உங்களுக்கான மோர்கேஜை செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அலையுங்கள் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான மோர்கேஜ் வரப்போது என்றால் முன்கூட்டியே எங்களுடைய கலந்து ஆலோசித்து அந்த மோர்கேஜ் எப்படி செய்யலாம், அதை செய்வதற்கு ஒழுங்குகள் என்ன வேண்டும், அதுக்கான டவுன் பேமெண்ட்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுக்கு என்னென்ன ஃபண்ட்ஸ் இருந்து நீங்க டவுன் பேமெண்ட் கொண்டு வரலாம் என்ற விவரங்களையும், நீங்க உங்களுக்கான பர்ச்சேஸ் பண்ண இருக்கிறார்கள், வீடு க்ளோஸ் பண்ண இருக்கிறார்கள், நீங்க எங்களுடன் கலந்து ஆலோசிக்கலாம். அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து வித்தின் 10% டவுனோட பிரதான வங்கியில் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனம் அதுக்கான தீர்வை வழங்குகின்றது. அது கன்ஸ்ட்ரக்ஷன் மோர்கேஜாக இருக்கலாம், கமர்ஷியல் மோர்கேஜாக இருக்கலாம், எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு மோர்கேஜ் 24 நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. நன்றி, வணக்கம்.
2: நன்றி சக்தி பகங்களோடு இருந்து கொண்டதுக்கு.
0: 7:29 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்எஃப்எம் 102.7.
1: அந்த வகையில் 29 நிறைவில் பானமா மற்றும் குரோஷியா ஆகிய 2 அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையில் எந்த அணியும் வந்து கோல் ஒன்றும் இதுவரையில் எந்த கோல்களும் பெறவில்லை என்பதுதான் தகவலாக இருக்கிறது. 0-0 என்ற வகையில் இந்த போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
4: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. தமிழ் செய்திகள்.
5: கனடாவின் மின்சார உற்பத்தி திறனை 2050 இரட்டிப்பாக்கும் நோக்கில் அடுத்த 15 10 புதிய அணுமின் உலைகளை அமைக்கும் தேசிய அணுசக்தி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் புதிய அணுமின் உலைகள், சிறிய அணுமின் நிலையங்கள் மற்றும் கனடாவில் உருவாக்கப்பட்ட அணு உலைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை யுரேனியம் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கி உலகளாவிய அணுசக்தி துறையில் கனடாவின் பங்கை மேலும் வலுப்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல்களின் போது வாக்காளர்களின் விரல்களில் அடையாளமிட பயன்படுத்தப்படும் மை நடைமுறையை முழுமையாக நீக்குவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனையடுத்து அடையாள அட்டையின் மூலம் வாக்காளர்களின் ஆள் அடையாளம் கட்டாயமாக உறுதிப்படுத்தப்படுவதால் இனிமேல் மையை பயன்படுத்தும் சட்ட ஏற்பாடுகளை அனைத்து தேர்தல் சட்டங்களில் இருந்தும் நீக்குவது பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் மிக பாரிய பதிலடி வான்வழி தாக்குதல்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அதிநவீன போர் விமானங்கள் மூலம் ஈரானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இஸ்ரேல் இந்த அதிரடி தாக்குதல்களை பல முனைகளில் நடத்தி வருகின்றது. சுவிட்சர்லாந்தின் லுசன் ஏரி அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நம்பிக்கையை தந்திருந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen 437-860-7002
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினோம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
3: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6 4 7 9 9 6 5 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 7:44 ஈஸ்டம் 102 தசமேழோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுது நாங்களும் முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
1: உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவின் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் 10 புதிய பெரிய அணு உலைகள் கட்டுமானத்தை முன்னெடுக்க 17.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கடனுதவியை அறிவித்திருக்கிறதாம். இந்த நிதி வந்து அணு உலைகளுக்கு தேவையான முக்கிய உபகரணங்கள் மற்றும் பொருட்களை முன்கூட்டியே வாங்க பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது.
0: அதே வகையில் AI தரவு மையங்கள் மற்றும் தொழில்துறை துறைகளின் வேகமாக அதிகரிக்கும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதோடு அமெரிக்காவின் அணுசக்தி உற்பத்தி திறனையும் விநியோக சங்கிலியையும் வலுப்படுத்துவதற்கு இந்த திட்டம் வந்து முக்கிய நோக்கமாக இருப்பதாக தெரிய வருகிறது.
1: இன்னொரு விஷயம், அமெரிக்க செனட் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளில் காங்கிரசின் அனுமதி அவசியம் என்பதை வலியுறுத்தும் வார் பவர்ஸ் ரெசல்யூஷனை முதல் முறையாக நிறைவேற்றியிருக்கிறதா. இந்த தீர்மானம் ஈரான் தொடர்பான நடவடிக்கைகளில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களின் அதிகார பயன்பாட்டுக்கு எதிரான அரசியல் கண்டனமாக பார்க்கப்படுகிறது.
0: இருப்பினும் இந்த தீர்மானம் சட்டமாக அமலுக்கு வர யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒப்புதலும் ஜனாதிபதியின் கையொப்பமும் தேவைப்படுவதால் அது நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக கருதப்படுகிறது. இருப்பினும் வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கைகளில் காங்கிரசின் பங்கை மீண்டும் வலியுறுத்தும் முக்கிய அரசியல் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது.
1: இன்னொரு விஷயம், கனடாவில் 5 Eyes உளவு கூட்டமைப்பு செயற்கை நுண்ணறிவு அதாவது AI தொழில்நுட்பம் காரணமாக அதிகரித்து வரும் இணைய பாதுகாப்பு அதாவது சைபர் செக்யூரிட்டி அபாயங்கள் குறித்து கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த AI பயன்படுத்தி நடக்கும் ஹேக்கிங் தாக்குதல்களாக இருக்கலாம், மேலும் அது வந்து மேலும் வேகமாகவும் துல்லியமாகவும் பெரிய அளவிலும் நடைபெறக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரசாங்கங்கள், முக்கிய உட்கட்டமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மீது தாக்குதல் ஆபத்து அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
0: ஆமாமா, அது மட்டுமில்லாமல் தவறான தகவல் பரப்பல் மற்றும் தானியங்கி சைபர் தாக்குதல் எதிர்காலத்தில் பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதை சமாளிக்க நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்தும் AI பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தவும் அவசியம் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுவரை முதன்மை 3 கேட்டிருந்தீர்கள்.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியின் நாங்களும் அப்டேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பனாமா மற்றும் குரோயேஷியா இடையிலான போட்டியில் 46 நிமிடங்கள்

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
6: வல்முறின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
7: பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30ஆம் தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
8: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நே பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங் உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656,
9: 416-908-5656. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.